சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசன நீங்க.
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வை.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: வெற்றி அடைந்தால் மகிழ்ச்சி, இல்லை என்றால் அனுபவம். இன்னைக்கு புதன்கிழமை, வாரத்துடைய மையப்பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு விஷயத்தை ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணுவாங்க. அது வந்துட்டு நடந்தே ஆகணும், இது என் லைஃப்பில் கிடைச்சே ஆகணும், நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோடு இறங்குவோம். ஆனால் நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நடந்துருமா அப்படின்னு கேட்டால் சில நேரத்தில் நடக்கும், சில நேரத்தில் நம்ம எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காமையே போயிடும். அடடா, நம்மளால் முடிஞ்சிருச்சு, நம்மளால் முடியலையே, நம்ம வந்துட்டு எப்படிப்பா அதை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நம்ம நிறைய பேர் வந்துட்டு அதை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுக்கணும், நமக்கு அது கிடைச்சது அப்படின்னா அது வெற்றி, நமக்கு கிடைக்கலனா அது ஒரு அனுபவம். நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த விஷயத்தை அடைய முடியுமா அப்படிங்கிறத நாம் அனலைஸ் பண்ணி அடுத்த தடவை முயற்சி பண்ணும்போது அதை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த வெற்றி கிடைச்சே ஆகும். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே காலையிலிருந்து சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததா உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியை சத்தியம் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் யார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் யார் அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையும் சொல்லப்படும். ஸோ மறக்காம ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே பிளேசியுடைய தன்னானி நானே சங்கம் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தால் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப

0: வந்துகிட்டே இருக்கு. இந்த சண்டையினால நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்ப சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு டைம்ல தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்ப வந்து நந்தி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. சிவன் அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்க வந்து போறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்க போனா கடுமையான வறட்சியெல்லாம் வந்து இருக்கு. அங்க ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனா இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறாங்க. இப்ப இங்க வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்ப சண்டை வந்துகிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க. அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
7: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் சில வேளாண் பொருட்களுடைய விலை நிலவரம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, சூரியகாந்தி இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 75 ரூபாய், இந்த வாரம் 78 ரூபாய்க்கு விற்பனை ஆகிடுச்சுக்குது. அதாவது 3 ரூபாய் அதிகமாகி இப்போ விற்பனை ஆகிடுச்சுக்குது. வரத்து தற்போது இல்லை, சூரியகாந்தி எண்ணெய்க்கு தேவை அதிகமாகிருக்குது, அதனால் அதுக்கேற்ப உற்பத்தியுமே இல்லாதனாலையும் சிறிய ஏற்ற இறக்கத்துடன் இந்த விலையே தொடரும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இறுங்கு சோளம் இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 40 ரூபாய், இந்த வாரம் 45 ரூபாய், 5 ரூபாய் வந்துட்டு விற்பனை ஆகிடுச்சுக்குது, சேர்த்து வந்து விற்பனை ஆகிட்டு சொல்லியிருக்காங்க. இருப்பில் இருக்கக்கூடிய இறுங்கு சோளம் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி விதைப்புக்கான தேவை அதிகமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்திருக்குது அப்படின்னு, இன்னும் சில நாட்களுக்கு இந்த விலை உயர்வே தான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு, அதுக்கப்புறம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 68 ரூபாய், இந்த வாரம் 65 ரூபாய், 3 ரூபாய் வந்துட்டு கம்மியாக இருக்குது, உற்பத்தி குறைவாக இருக்குது. அதே நேரத்தில் சர்க்கரையுடைய விலை உயர்வு காரணமாக நாட்டு சர்க்கரை விலையும் கிலோவுக்கு 73 ரூபாய் வரைக்குமே அதிகமாக இருந்துச்சு, இப்போது சர்க்கரை விலை குறைஞ்சிருக்கிறதுனால இந்த விலையும் வந்துட்டு தொடரும் அப்படி மாதிரி வந்துட்டு எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக இன்றைக்கி நம்ம சேலத்துடைய காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 30 ரூபாய், உருளைக்கிழங்கு 60 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 68 ரூபாய், பெரிய வெங்காயம் 64 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், கத்தரிக்காய் 38 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 36 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 34 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 32 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 30 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 80 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 85 ரூபாய், அவரைக்காய் 65 ரூபாய், புஷ் அவரை 70 ரூபாய், கேரட் 60 ரூபாய், மாங்காய் 65 ரூபாய். அதே மாதிரி பழங்களில் வாழைப்பழம் 50 ரூபாய், புவன் வாழை 50 ரூபாய், தேன் வாழை 60 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 40 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலேருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிடுச்சுக்குது.

அதான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, தாதகாப்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சைக்கோ கண்மணி அப்படிங்கிற சூப்பரான ஒரு படத்தை வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: இப்போ வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு ஸ்கீம் தாங்க கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை சார்பில்

வேலை வாய்ப்பு பெறுவதற்காக இளைஞர்களுக்கு ஜெர்மன் மொழி பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை சார்பில் வேலை வாய்ப்பு பெறுவதற்காக இளைஞர்களுக்கு ஜெர்மன் மொழி பயிற்சி வழங்கப்படும் அப்படி மாதிரி அமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. முன்னாள் படை வீரர்களுக்கான மாதாந்திர நிதியுதவி 4,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. இது பற்றி அவர் வெளியீட்டில் அறிவிப்புகளை என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்வருடைய உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் இருக்கக்கூடிய சாட்பாட் மற்றும் உரையாடக்கூடிய வாய்ஸ் பாட் சேவை அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னும், முதல்வருடைய உதவி மைய இணையதள சேவைகளை எளிதில் பயன்படுத்த அனைத்து கலெக்டர்கள் அலுவலகங்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் டிஜிட்டல் கியோஸ்க் நிறுவனம் வந்துட்டு இப்போ 30 லட்சம் ரூபாய் வந்துட்டு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுடைய நலனுக்காக பொதுநல வழக்கு நோக்கில் உதவிகளை செய்யும் அயலக தமிழர்களுக்கு வெற்றி தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான உடனடி உலகளாவிய பொருத்தம் என்ற தளம் வந்துட்டு உருவாக்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டு உதவிகளை இளைஞர்கள் பெறும் பொருட்டு இலவசமாக ஜெர்மன் மொழி பயிற்சி வழங்கப்படும் அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக முன்னாள் படை வீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 4,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது மாதிரியான அறிவிப்புகள் தான் வந்துட்டு வெளியாகிருக்குது. ஸோ இந்த ஒரு அறிவிப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக திலக்சன் செந்தில்குமரனுடைய விண்மீன் போலவே சாங் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். சோ மறக்காம கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், இங்கே ஏதாவது வந்துட்டு நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு கூட சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம டாக்டர்ஸ் வந்துட்டு நிறைய சொல்கிறது முட்டை சாப்பிடுங்க, முட்டை வந்து ப்ரோட்டீன் ஆனது, அதை வந்து சாப்பிடுங்க அப்படி மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த முட்டையோடைய விலை இப்போது லைட்டாக வந்துட்டு அதிகமாக இருக்குதாங்க. முட்டையோடைய விலை இப்போ 3 நாளில் 15 காசுகள் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல்ல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடந்திருக்குது. அதில் முட்டை உற்பத்தி மார்க்கெட்டிங் நிலவரம் குறித்து பண்ணையாளர்கள் விவாதிச்சிருக்காங்க. இதையடுத்து 530 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்ட முட்டையோடைய விலை இப்போது 5 காசுகள் அதிகமாகி 535 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி முட்டை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்கிறதுனால பண்ணையாளர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. 3 நாட்களில் மட்டுமே 15 காசுகள் அதிகமாகி இருக்குது அப்படின்னும், நாட்டுடைய பிற மண்டலங்களில் முட்டையோடைய விலை காசுகளில் எப்படி இருக்குது அப்படின்னா, சென்னையில் 600 காசுகள், ஹைதராபாத்தில் 535 காசுகள், விஜயவாடாவில் 575 காசுகள், பார்வாடாவில் 550 காசுகள், மும்பையில் 580 காசுகள், மைசூரில் 580 காசுகள், பெங்களூரில் 570 காசுகள், கொல்கத்தாவில் 640 காசுகள், டெல்லியில் 600 காசுகள் அப்படிங்கிற மாதிரி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாமக்கல்லில் நேற்று நடந்த பண்ணையாளர் வியாபாரிகள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் 1 கிலோ முட்டைக்கோழி 120 ரூபாய், பல்லடத்தில் நடந்த உற்பத்தியாளர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் 1 கிலோ கறிக்கோழி 95 ரூபாய் அப்படி மாதிரி விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இப்போ முட்டையோடைய விலை 3 நாட்களில் மட்டுமே 15 காசுகள் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் இன்னைக்கு நம்மளுடைய சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,240 ரூபாயாகவும், தங்கம் பவுன் ஒன்றுக்கு 113,920 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 250 ரூபாயாகவும், வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 250,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி முட்டையோடைய விலை இப்போ 5.35 காசுகள் அப்படி மாதிரி தான் இப்போதைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ நேற்று வந்துட்டு 5.30 காசுகள் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 5 காசுகள் மேலும் அதிகமாகி 5.30 காசுகள் அப்படி மாதிரி முட்டையோடைய விலை விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் தங்கத்தோடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியோடைய விலையாக இருக்கட்டும், கடந்த வாரங்கள் எப்படி இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் வந்துட்டு இருந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய மதுரை மல்லி சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
2: டேய் ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக நடந்து வந்துட்டு இருக்க?
1: ஒன்றும் இல்லை சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையிலேருந்து வெளியே துரத்து விட்டாங்க.
2: ரைஸை கேட்டேன், சரி அது ஏன் உன்னை கடையிலேருந்து வெளியே துரத்தி விட்டாங்க, ஃபுல்லாக சொல்லு.
1: தோ அங்க தெரியுது பாரு ரைஸ் மில்லு, அங்கே போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் இருக்கு இல்லையா, அப்போ கடந்த கொஞ்ச நாட்களாகவே 90 அடிக்கு மேலே தான் வந்துட்டு இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீர்த்திறப்புமே வந்துட்டு அதிகமாக்கப்பட்டிருக்குது. இதே நேரத்தில் இறங்கு முகத்தில் இப்போ மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் வர ஆரம்பிச்சிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 73.02 அடி, நீரிழப்பு 35.35 TMC ஆகவும் இருந்துட்டு வந்துச்சு. அதே நேரத்தில் கர்நாடகாவுடைய கபினி KRS அணைகளில் திறக்கப்பட்ட நீர் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால கடந்த 6ஆம் தேதி மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்மட்டம் வந்துட்டு 92.39 அடியாக இருந்துச்சு. நீரிழப்பு 55.42 TMC ஆகவும் அதிகமானுச்சு. அதே நேரத்தில் கடந்த 1ஆம் தேதி மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா பாசனத்துக்காக திறக்கப்பட்ட நீரினுடைய அளவு வந்துட்டு வினாடிக்கு 7000 கனஅடி, அதுக்கப்புறமா நேற்று முன்தினம் காலையிலிருந்து 12000 கனஅடி ஆகவும் அதிகமாக்கப்பட்டிருக்குது. மேலும் மதியம் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக கால்வாயில் வினாடிக்கு 400 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலையில் வினாடிக்கு 9512 கனஅடியாக இருந்த மேட்டூர் அணையுடைய நீர்வரத்து நேற்று காலையில் 8558 கனஅடியாகவும் சாயங்காலம் 6148 கனஅடியாகவும் படிப்படியாக வந்து சரிவடைஞ்சிருக்குது. திறப்பை விட வரத்து குறைஞ்சிருக்கிறதுனால கடந்த 6ஆம் தேதி 92.39 அடியாக இருந்த மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் நேற்று சாயங்காலம் 4 மணிக்கு 91.92 அடியாகவும் சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ வந்துட்டு அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தை விட நீர்த்திறப்பு அதிகமாக இருக்கிறதுனால அடுத்தடுத்து வந்துட்டு இப்போ மேட்டூர் அணை நீர்மட்டம் மற்றும் நீர்ப்புமே வந்துட்டு குறையும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படலாம் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இன்றைக்கி நம்முடைய மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 91.92 அடியாகவும் நீரிழப்பு 54.87 TMC இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 6148 கனஅடியாகவும் அணையிலிருந்து இருக்கக்கூடிய நீர்த்திறப்பு 12000 கனஅடியாகவும் இருக்குது அப்படி சொல்லிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 6148 கனஅடியா மட்டும்தான் இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் நீர்த்திறப்பு 12000 கனஅடியா இப்போ அதிகமாக இருக்குது. அதாவது கடந்த நாட்களில் இருந்ததை விட இப்போ நீர்த்திறப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, 12000 கனஅடியா இருக்குது. அதே நேரத்தில் நீர்வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதனால இனி வரக்கூடிய நாட்களில் நீர்மட்டம் மற்றும் நீரிழப்புமே வேகமாக குறையும் அப்படி மாதிரி சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் நீங்கள் மீட்டர்லாம் நீங்கள் வந்து மீட்டர் தண்ணியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக கேஸ்டோட அர்மானி சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸ்மே இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, சம்பல்பூர் டு போத்தனூர் பயணிக்கக்கூடிய பயணிகளா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. என்ன அப்படின்னா, சம்பல்பூர் டு போத்தனூர் இடையே சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படிமாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒடிசாவுடைய சம்பல்பூர் டு போத்தனூர் இடையே சிறப்பு வார ரயில் இயக்கப்பட்டிருக்குது அப்படின்னும், அதுபடி இன்னையிலிருந்து வர நவம்பர் மாதம் 25ஆம் தேதி வரைக்குமே புதன்கிழமை நாட்களில் காலையில் 11:35 சம்பல்பூரில் இருந்து புறப்பட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:30 போத்தனூரை அடையும் அப்படின்னும், இது வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6:18 ஜோலார்பேட்டை, நைட்டு 8:00 சேலம், 9:15 ஈரோடு, 10:00 திருப்பூரில் நின்று போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறுமார்க்க ரயில் வர 11ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்குமே வெள்ளிக்கிழமை நாட்களில் மதியம் 1:00 போத்தனூர் சந்திப்பில் இருந்து புறப்பட்டு சனிக்கிழமை நைட்டு 11:15 சம்பல்பூரை அடையும். இது வெள்ளிக்கிழமை மதியம் 1:55 திருப்பூர், 2:50 ஈரோடு, 3:55 சேலம், சாயங்காலம் 5:58 ஜோலார்பேட்டை ஸ்டேஷன்களில் நின்று போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பர்கர் சாலை, பலங்கீர், திட்லாகர், ஏசிங்க, முனிகுடா, ராயகடா, பார்வதிபுரம், பொப்பிலி, விஜயநகரம், கொத்தவலசா, துவ்வாடா, அனகாபெல்லா, குடிவாலா, நெல்லூர், கூடூர் உள்ளிட்ட ரயில்வே ஸ்டேஷன்களில் நின்று செல்லும் அப்படி மாதிரி வந்துட்டு சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததாக நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி, முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சிலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், இந்த பகுதிகள் எல்லாத்துலையும் வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க பகுதி அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுப்போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டுப்போங்க. அதே மாதிரி இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, என்ன அப்படின்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் யார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் யார் அப்படிங்கிறத இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் கூட பேரும் ஒருமே சொல்லப்படும். இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திரமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ ஒகேனக்கல் இருக்கு இல்லையா, ஒகேனக்கல்ல வந்துட்டு இப்போ நீர்வரத்து 7500 கனஅடியாக இப்போ சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இது பத்தின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நேற்று வினாடிக்கு 7500 கனஅடியாக சரிவடைஞ்சிருக்குது. பரிசல் ஏற்கிறதுக்காக மாவட்ட நிர்வாகத்துடைய தடை 23 நாட்களாக வந்துட்டு நீடிச்சுட்டு வந்துட்டுருக்குது. கேரளா மற்றும் கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய தென்மேற்கு பருவமழையால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கபினி மற்றும் கேஆர்எஸ் உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து இப்போ அதிகமாக இருக்குது. கபினி அணை தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறதுனால அணைக்கு நீர்வரத்தை பொறுத்து தமிழக காவிரி ஆற்றில் உபரி நீர் திறப்பதும் அதிகரிப்பதுமாக வந்துட்டு வருது, அதிகரிப்பதும் குறைப்பதுமாக இருந்துட்டு வருது. இந்த நிலையில் தமிழக எல்லையான பிலிகுண்டுவில் நேற்று முன்தினம் சாயங்காலம் 5 மணிக்கு வினாடிக்கு 8500 கனஅடியாக இருந்த நீர்வரத்து நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு 7500 கனஅடியாக வந்துட்டு அதிகமாக இருக்குது. காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கிறதுக்காகவும் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து 23வது நாளாக தடையை நீடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து, மீட்டர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து இருக்கு இல்லையா, அது இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்குது. அதனால ஒகேனக்கல் இருக்கு இல்லையா, அங்கே வரக்கூடிய நீர்வரத்து கம்மியாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலுமே நம்மளுடைய மீட்டர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அங்கிருந்து தான் வந்துட்டு நம்ம மீட்டர் அணைக்கு தண்ணி வந்துட்டு இருக்குது. இப்போ ஒகேனக்கல்லுக்கு இப்போதைக்கு நீர்வரத்து 7500 கனடியாக வந்துட்டு சரிவடைஞ்சிருக்கு தான். ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் கம்மியாக போகுதா இல்லை அதிகமாக போகுதா அப்படிங்கிறத நாம் வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, யார் அப்படின்னா கௌதம் அவர்கள் மேச்சேரி பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் சத்யனுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கௌதம். இன்னைக்கு நாள் மாதிரியே உங்களுக்கு எல்லாத்துக்கு நாளுக்குமே செம சூப்பராக ஜாலியாக இருக்கணும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன வெற்றிகளாக நீங்கள் காணணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடையணும். உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் அச்சீவ் பண்ண நினச்சிங்க விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக இன்னைக்கு ஜெய் பண்ணுங்கள். இதே மாதிரியே உங்களோட லைஃப்பில் எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தில்லிப்புடைய வாண்டட் வைட் சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் ஏஐ தொழில்நுட்பம் கருத்தரங்கம் மட்டும் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலம் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் வர்த்தகம் அப்படிங்கிற மாதிரி இந்த தலைப்பில் வந்து சர்வதேச கருத்தரங்கம் நேற்று நடந்திருக்குது. இதில் கல்லூரி முதல்வர் அவர்கள் வந்து தலைமை வகிச்சிருக்காங்க. சிறப்பு விருந்தினர்களாக ஹெமரயா பல்கலைக்கழக பேராசிரியர், அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு மகளிர் கலைக்கல்லூரி வணிகவியல் துறை பேராசிரியர், குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு கற்கக்கூடிய முறை, பணிபுரிதல், தொடர்பு கொள்ளுதல் மற்றும் வணிகம் செய்தல் பற்றி எடுத்துரைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வர்த்தகத்துறைக்கு செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள், சவால்கள், உருவாக்கக்கூடிய சாத்திய கூறுகள் ஆராய்வதற்கான வழிமுறைகளும் வந்துட்டு குறித்து விவாதிக்கப்பட்டிருக்குது. இதில் வந்துட்டு 8 அரசு கலைக்கல்லூரிகளைச் சேர்ந்த 200 மாணவ மாணவியர்கள் பேராசிரியர்கள் வந்துட்டு பங்கேற்றிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னொரு உங்களுக்காக சின்ன ஒரு ஹெல்த் டிப்ஸ் தாங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ரத்தம் அதிகமாக இல்லை அப்படின்னா வச்சுங்களேன், இந்த பீட்ரூட் இருக்கு இல்லையா, பீட்ரூட் வந்துட்டு நம்ம பொரியல்லையோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு சாம்பார்லையோ வந்து போட்டுனா பீட்ரூட் வந்து அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரத்தம் ஊறுவதற்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வீட்டில் வந்து சமையல் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ லைட்டாக வந்துட்டு பீட்ரூட் சமையல், அந்த பீட்ரூட் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி அதை கூட வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உடம்பில் வந்துட்டு ரத்தம் ஊறுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இது மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் என்றும் நலமுடன் நிகழ்ச்சியை கேளுங்க நாகராஜ் அவங்களோட. உங்களுக்காக ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள், உங்களுக்கான ஹெல்த் டிப்ஸ், டாக்டர்ஸோடைய அட்வைசஸ், மூத்தருடைய ஆரோக்கிய முத்துக்கள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காம கேளுங்க என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் நாகராஜ் அவங்களோட. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, வணிக வளர்ச்சிக்கு முக்கியம் பொருளின் தரமா வாடிக்கையாளரின் திருப்தியா. வணிக வளர்ச்சிக்கு முக்கியம் பொருளின் தரமாக வாடிக்கையாளரின் திருப்தியா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக ஏஆரான இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
2: டே ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளவு டல்லா நடந்து வந்துட்டு இருக்க?
1: ஒண்ணும் இல்ல சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையில இருந்து வெளியே தோர்த்து விட்டாங்க.
2: ரைஸ் கேட்டே சரி, அதுக்கே உன்னை கடையில இருந்து வெளியே தோர்த்து விட்டாங்க, ஃபுல்லா சொல்லு.
1: தோங்க தெரியுது பாரு, ரைஸ் மில்ல அங்க போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.
3: Too much! Three much!

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்ம சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உதவி மையத்தில் காலியாக இருக்கக்கூடிய வழக்கு பணியாளர் பணியிடத்துக்கு தகுதியான நபர்கள்கிட்டேருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் சார்பில் சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வரக்கூடிய குழந்தைகள் உதவி மையத்தில் காலியாக இருக்கக்கூடிய வழக்கு பணியாளர் பணியிடமானது 18,000 தொகுப்பூதியம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வருட ஒப்பந்த

அடிப்படையில் மிஷன் வாத்சல்யா வழிகாட்டு நெறிமுறைகளின்படி நிரப்பிட தகுதியான நபர்கள்கிட்டருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த பணியிடத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட பள்ளி கல்வி தேர்வு வாரியம் அல்லது அதற்கு இணையான கல்வி வாரியத்தில் 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுடன் நல்ல தகவல் தொடர்பு வைத்திருத்தல் வேண்டும். அதே மாதிரி அவசர உதவி மையங்களில் முன் அனுபவம் கொண்டவருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு

குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், அறை எண் 415, நான்காவது தளம், மாவட்ட ஆட்சியரகம், சேலம், 636-0001, இல்லைனா தொலைபேசி நம்பர் 0472724159 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு அனுப்பி வைக்கணும். விண்ணப்பத்தை https://salem.nic.in/ அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் இருந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றின விவரங்கள் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் அப்படிமாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு. யார் அப்படின்னா கிரி அவர்கள் வந்து குகை பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே கிரி. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன வெற்றிகள்லாம் நீங்கள் கிடைக்கணும்னு நினச்சிங்களோ அந்த வெற்றிகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்த உங்களுக்காக மதன் தங்கத்துடைய யார் அவங்க இருக்க அந்த சாங் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில் இப்போது இன்றைக்கான இட்டத்திற்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, வணிக வளர்ச்சிக்கு முக்கியம் பொருளின் தரமா வாடிக்கையாளரின் திருப்தியா. வணிக வளர்ச்சிக்கு முக்கியம் பொருளின் தரமா வாடிக்கையாளரின் திருப்தியா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. ஸோ இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இட்டத்திற்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தனா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
7: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
6: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்தியம் நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் யார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் யார் அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் கனியன் பூங்குன்றனார். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்ல இருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்காப்பட்டியிலிருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்காப்பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ராணி அக்கா தருமபுரியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தர்னிஷா தனேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்கணும் சரியாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்கு ஒலிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நான் நிறைய அப்டேட்ஸோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டெட்டா பயனர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான காலை வணக்கம். வாகை சுடுவா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்தா திவாகர் மற்றும்
2: பிரதீபா.
1: குட் மார்னிங் பிரதீபா.
2: குட் மார்னிங் திவாகர்.
1: எப்படி இருக்கு இன்றைய நாள், உங்களுக்கு எப்படி ஆரம்பிச்சிருக்கு?
2: நல்லா பாருங்க, பிரகாசமா இருக்கு.
1: பிரகாசமா இருக்கு. கொஞ்ச நாளாவே நம்ம ஊர்ல ரொம்ப பிரகாசமா இருக்கு, அதுவும் மதிய டைம்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கு. அப்படி என்ன நம்ம மேல பாசம் தெரியல அந்த சூரியனுக்கு. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விளையாட்டு தான் மக்களை விளையாடுறதா கொண்டு வந்திருக்கோம். அது விளையாடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அருமையான காலை வணக்கம்.
2: காலை வணக்கம்.
1: இன்னைக்கு வந்து நானும் பிரதீபாவும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கலான் இருக்கோம். அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு நீங்கள் அப்புறமா பொறுமையாக யோசிச்சு சொல்லுங்கள். அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எங்களுக்கு வந்து ஒரு கேஷியர், அதாவது அங்கே அந்த பில்லு போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆளுக்கு தான், அந்த வேலைக்கு தான் இன்றைக்கி ஆள் எடுக்க போகிறோம். இப்போ என்னென்னா, உங்கள் வேலை என்னென்னா, உங்கள்கிட்ட நாங்கள் வந்து சமோசா 20 ரூபா, டீ 15 ரூபா, காஃபி 30 ரூபா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம். கடைசியாக எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனக்கு கணக்கு போட்டு சொல்லணும். அப்போ தான் அவர்கிட்ட காசு வாங்க முடியும். கள்ளாப்பட்டியும் நிறையும். அதனால் இன்றைக்கி வந்து கேஷியர் வேலைக்கு தான் ஆள் எடுக்க போகிறோம். அதனால் யாராவது வேகன்சி இருந்தால் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக முதல் நேராக ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். மாணிக்கவேல் மங்களபுரத்துலேருந்து பேசுகிறேங்க.
1: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேங்க.
1: சூப்பர் அண்ணா. அண்ணா, இன்றைக்கி நாள் எப்படி ஆரம்பிச்சிருக்கு?
3: நல்லா சூப்பராக ஆரம்பிச்சிருக்கேன்,
1: பிரகாசமாக ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம ஊரில் தான் மழை வாய்ப்பு இருந்தா?
3: இல்லை இல்லைங்க, நல்ல வெயில், நல்லா சூப்பராக இருக்குது.
1: சூப்பர் அண்ணா. சரிங்க அண்ணா, அண்ணா இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோன்னு தெரியுமா?
3: அதாவது நீங்கள் சொல்கிற கணக்கில் நான் விட சொல்லணும்.
1: ம், ஆமாம். நாங்கள் இவ்வளோ இவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லுவோம், அதுக்கு எவ்வளோ மொத்தமாக அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்.
3: ஆ, சரிங்க.
1: மாணிக்கம் அண்ணா முதல் நேரம் வந்திருக்கிறதுனால அவருக்கு ஈஸியானதாக போய் கொடுக்குறோம். ஒன்றும் பெருசாக ஆர்டர் இல்லைண்ணா. 2 டீ ஓகேங்களா? 2 டீ 20 ரூபா, 2 சமோசா 15 ரூபா, மொத்தமாக எவ்வளோண்ணா?
3: 35.
1: அவ்வளோதானா? ஓகேண்ணா. அடுத்து சமோசா 20 ரூபா, சிப்ஸ் 20 ரூபா,
3: 40,
1: இட்லி 10 ரூபா, வடை 15 ரூபா,
3: 25.
1: இட்லி இட்லி ஆமாம். சூப்பர் அண்ணா, அருமையாக அன்னைக்கு. ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி
1: நன்றி அண்ணா. அண்ணன் டக்கு டக்குன்னு கணக்கு போடுறதை பார்த்தா இவரே தூக்கி உட்காந்து வச்சிடலாம் போலிய வேலையில. இருந்தாலும் நம்ம எல்லா நேரையும் சோதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேலை கொடுக்கலாமா வேணாமான் யோசி. இப்போ மக்களே, நீங்களும் வந்து இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்க, நான் கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி திவாகர் மற்றும் பிரதீபாவோட விளையாடலாம். இன்றைக்கி விளையாட்டோட நேம் என்ன வச்சுருக்கீங்க பிரதீபா?
2: விளையாட்டோட நேமே வைக்காமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோருன்னு போயிட்டோம். இல்லை, இது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, பில் எவ்வளவு,
1: பில் எவ்வளோ, பில் எவ்வளோ அப்படிங்கிற விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்க மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினச்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்றைக்கி நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க, விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?

0: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்க கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்,
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: யமுனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா மற்றும் திவாகர் ரெண்டு பேருமே உங்கள் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, பில் எவ்வளவு, அதாவது நீங்களும் ஒரு புது புது நேம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம், நாங்கள் இதுக்கு பேர் வச்சது பில் எவ்வளவு. நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சில கணக்கு கொடுப்போம், டீ எவ்வளவு இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அது மொத்தமாக எவ்வளவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் காத்துட்ருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், இது சோனா பண்பலை தொகுப்பாளர்கள் மற்றும்
1: பிரதீபா
2: இருவருக்கும் இனி காலை வணக்கத்துடன் திருப்பூர் மாவட்டம்
3: ஆதனா, உங்களுக்கும் அருமையான காலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நான் முதல்ல கேட்டுக்கணும், நல்லா இருக்கிறேங்க.
3: சூப்பர் அண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
2: என்ன என்ன சொன்னீங்க? விலை
3: உங்களுக்கான இது என்னன்னா, ஒரு தோசை 25 ரூபா சரிங்களா, ரெண்டு தோசை வாங்கியாச்சு, அது கூடவே ஒரு காஃபி 25 ரூபா, ரெண்டு தோசை ஒரு காஃபி
2: 75 ரூபா.
3: சூப்பர் அண்ணா. அடுத்து ஒரு இட்லி 10 ரூபா, ஒரு வடை 15 ரூபா ஓகேங்களா, நாலு இட்லி ஒரு ரெண்டு
2: வடை
3: எவ்வளோண்ணா? ஒரு இட்லி 10 ரூபா, ஒரு வடை 15 ரூபா, நாலு இட்லி ரெண்டு வடை
2: 80.
3: ஒரு இட்லி 10 ரூபா, ஒரு வடை 15 ரூபா, நாலு இட்லி 40, ரெண்டு வடை 30. சூப்பர் சூப்பர் ஆதவனா. அடுத்து இல்லை நல்லா விளையாடுறீங்கண்ணா. அடுத்து ஒரு டீ 15 ரூபா, ரெண்டு பிஸ்கெட் 20 ரூபா
2: 95
3: அண்ணா. ஒரு டீ 15, ரெண்டு பிஸ்கெட் 20.
2: ஒரு
3: பிஸ்கெட் 20 ஒரு டீ 15 35 வரும் அதானண்ணா. இல்ல இருந்தா பரவாயில்ல, நல்லா விளையாண்டீங்கண்ணா, ரொம்ப நன்றி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். பிரதீபா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்?
1: அதாவது பில் எவ்வளவு அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு குட்டியாக இருக்க கணக்கு தான் கொடுப்போம், அதாவது டீ எவ்வளவு, அப்புறம் இட்லி எவ்வளவு, இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ, அந்த மாதிரி நீங்கள் அதை கூட்டி கழித்து சொல்லிடணும்.
3: இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி

0: தட்டுல இவ்வளவு சாப்பாடு வச்சுட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபாவும் திவாகரும் ரெண்டு பேரும் உங்க கூட ஜாலியா பேசிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பில்லு எவ்வளவு அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அதாவது இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்க உங்களுக்கு தோசை இவ்வளவு, டீ இவ்வளவு, பிஸ்கெட் இவ்வளவு அப்படின்னு கணக்கு சொல்லிடுவோம். நீங்க அந்த கணக்கெல்லாம் கூட்டி எவ்வளவு மொத்தமா பில் இருக்கும் அப்படின்றத தான் கண்டுபிடிக்கணும். இதுல நீங்க ஜெயிச்சீங்கன்னா நாங்க எடுக்கிற ஆளுக்கு நீங்க வந்துடலாம். சோ இப்போ நம்ம கூட ஒரு அருமையான நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: பாட்டி, எப்படி இருக்கீங்க நீங்க? நாங்க சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர் பாட்டி. சேலமும் ஒரே பிரைட்டா தான் இருக்கு இன்னைக்கு.
2: உங்களுக்கான
1: முதல் கணக்கு என்ன அப்படின்னா, டீ 3 15 ரூபா பட்டி, பிஸ்கெட் 2 20 ரூபா. இப்ப மொத்தம் எவ்வளோ? ஹலோ ஹலோ பாட்டி,
2: பாட்டி
1: டீ ஒரு டீ வந்து 15 ரூபா, 3 டீ எவ்வளோ பாட்டி? அப்படியே பிஸ்கெட் வந்துட்டு 2 20 ரூபா. மொத்தமா இப்ப எவ்வளவுங்க பாட்டி?
2: 65.
1: ஓகே பாட்டி, சூப்பரா விளையாண்டீங்க, சூப்பரா கணக்கு சொல்லிட்டீங்க.
2: ரெண்டு கணக்கு தான்.
1: இன்னொன்னு கேக்கட்டா? தோசை 50 ரூபா ஒரு தோசை, வடை 15 ரூபா. மொத்தம் எவ்வளவு?
2: 15 ரூபா. 65
1: இல்ல பாட்டி, 65 தான், ஒரு தோசை ஒரு வடை.

0: தான். சூப்பர் பாட்டி, அருமையா இருந்தீங்க. நன்றி நன்றி பாட்டி,
1: நன்றி நன்றி நன்றி.
0: தாதகாப்பட்டில இருந்து ருக்மணி பாட்டி ரொம்பவே சூப்பரா விளாண்டாங்க. ரொம்ப நன்றி பாட்டி, நம்ம கூட சேர்ந்து ஜாலியா விளாண்டதுக்கு. ஸோ நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளாணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள் சோனா எஃப்எம்மோட நிலைய எண் 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ தொடர்ந்து உங்களுக்கு ஒரு அருமையான பாடல் காத்துகிட்டே இருக்குது, அந்த பாடலை கேட்டுட்டு மறுபடியும் வாங்க ஜாலியாக விளையாடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
2: டேய் ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக நடந்து வந்துட்டு இருக்க?
1: ஒன்றும் இல்லை சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையிலேருந்து வெளியே துரத்து விட்டாங்க.
2: ரைஸை கேட்டேன், சரி அதுக்கே உன்னை கடையிலேருந்து வெளியே துரத்து விட்டாங்க. ஃபுல்லாக சொல்லு.
1: தோ அங்கே தெரியுது பாரு ரைஸ் மில்லு.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் திவாகர் மற்றும் பிரதீபா இணைஞ்சிருக்கும். ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு
2: பிரதீபா? அதாவது பில்லு எவ்வளவு அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு ஹோட்டல் கடையில் எப்படியோ அந்த மாதிரி டீ இவ்வளோ, பிஸ்கெட் இவ்வளோ, வடை இவ்வளோ அப்படின்னு நாங்கள் சொல்லிவிடுவோம். நீங்கள் அந்த மொத்த பில்லையும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லிடணும்.
1: இந்த விளையாட்டு தானே நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் மக்களே. இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இந்த விளையாட்டை நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் திவான், பிரதீபா. சேலம் இரும்பாலையிலிருந்து இணைப்பு நினைப்பவர் எழுநரசின்.
2: எல்லாரும் சூப்பராக இருக்காங்கக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: ஒரு தோசை 10 ரூபா சரிங்களா? ஒரு வடை 15 ரூபா, ரெண்டு வடை வாங்கிருக்கோம். 5 தோசை 2 வடை.
3: 5 தோசை 2 வடை. 5 தோசை வந்துட்டு 50 ரூபா, 2 வடை வந்துட்டு 30 ரூபா, 80 ரூபா.
1: 80 ரூபா இந்தாங்க, 100 ரூபா மீதி சில்லற கொடுங்க. அடுத்து அக்கா, ஒரு ஒரு வடை 15 ரூபா சரிங்களா? ஒரு இட்லி 5 ரூபா, 4 இட்லி 2 வடை.
3: 4 இட்லி 2 வடையா? 4 இட்லி 20 ரூபா,
1: 2 வடை 50 ரூபா. ஸ்டீல் பிளான்லேருந்து எல்லி அக்கா கால் பண்ணி சூப்பராக சிறப்பாக இருப்பதுமா அசத்தில் விளாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா, நீங்கள் நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். அக்கா கேட்ட மாதிரி அக்காவின் வேண்டுகோளுக்கு இணங்க சூப்பரான இதயம் இதயம் போகிறதே பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வாங்க மீடியர் மக்களை.

0: பாரம்பரியமிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: பிரதீபாவும் தேவகரும்
2: மூணு வடை வாங்கியிருக்கோம் அப்படின்னா மொத்தமாக கணக்கு போட்டு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இதான் அன்னைக்கான விளையாட்டை நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: என்ன
4: சரி சரி, பில்லு எவ்வளவு பில்லு எவ்வளவு அப்படின்னு உடனே நான் யோசிச்சேன். ஒருவேளை தீபா வந்து சூப்பரா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்திருக்காரோ இல்லைன்னா போறாரு.
2: அப்படி எல்லாம் இல்லைங்கண்ணா. சரிங்க, நான் விளையாடுவோமா?
4: போலாமே.
2: ஓகே, ஒரு தோசை 20 ரூபா, ஒரு வடை 15 ரூபா, மூணு தோசை ரெண்டு வடை.
4: மூணு தோசை ரெண்டு வடையா?
2: ம்,
4: 105 ரூபா ஆச்சுப்பா.
2: ஒரு தோசை 20 ரூபா, ஒரு வடை 15 ரூபா, ரெண்டு
4: வடை.
2: ரெண்டு ரெண்டு
4: வடையா?
2: ரெண்டு வடை
4: 90 ரூபா.
2: ஓகே, சூப்பர் அண்ணா. அடுத்து ஒரு டீ 10 ரூபா, ஒரு பிஸ்கெட் 25 ரூபா, ரெண்டு பிஸ்கெட் 3 டீ
4: 80 ரூபா.
2: சூப்பர் அண்ணா, அருமையா இருக்கீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
4: இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா, 20 ரூபாய்க்கு தோசை சொன்னீங்க, அந்த கடையை கொஞ்சம் வலிச்சு எனக்கு கொடுத்துருங்கப்பா, நாங்க அங்க போய் சாப்பிடலாம். சூப்பர்.
2: இனிமேட்டு நான் கடை ஆரம்பிச்சாதானா உண்டு, உங்களுக்காக ரேட் கம்மியா பண்ணி சொன்னேன். கட்பாடியில இருந்து சந்திரசேகர் நான் கால் பண்ணி சூப்பரா விளாண்டாரு. மக்களே, நீங்களும் இதே போலவே விளையாடணும் அப்படின்னு நினைச்சிக்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன் உனக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. மணி 10 தாண்டி போயிட்டு இருக்க மக்களே, இன்னும் என்ன கால் பண்ணாமல் இருக்கீங்க? கால் பண்ணுங்க, 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி வாகை சுடுவால இன்னைக்கு பிரதீபா ஏதோ ஒரு சூப்பரான பேர் வச்சாங்க, மறந்து போச்சு. என்ன பிரதீபா பேர்?
2: மறந்துட்டு சமாளிக்காதீங்க. என்ன பேருனா பில் எவ்வளவு,
1: பில் எவ்வளவு அப்படிங்கிற இப்படி டக்குன்னு சொன்னோடனே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பேர் சொல்லிட்டாங்களா, அதனால வந்து டக்கு டக்குன்னு எனக்கு மறந்து போயிருது. பில் எவ்வளோ அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட வந்து நாங்கள் ஒரு சில பொருள்லாம் இவ்வளோ இவ்வளோ ரேட்டு, இதுக்கு எவ்வளோ கணக்கு அப்படின்னு கேட்போம். அதை நீங்கள் கரெக்டாக சொல்லணும், எவ்வளோ கணக்குன்னு கூட வச்சிருக்கலாம். பில் எவ்வளோன்னு வச்சிருக்கீங்க பாருங்க.
2: அப்போதானே நம்ம ஹோட்டலுக்கு ஹால் எடுக்கிறோமே,
1: ஹோட்டலுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்,
2: டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு அவங்களுக்கு இப்படி தானே கேட்கணும்.
1: டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நீங்க தோசை இட்லி பூரி பொங்கல்லாம் வச்சிருக்கோம்.
2: நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உள்ளேயே ஹோட்டலு மால் மாதிரி வைக்க போறோம்,
1: மால் மாதிரி வைக்க போறோம்.
2: எல்லாத்துக்குமே ஆளு
1: ஒரே நைட்ல, ஓவர் நைட்ல எப்படி

0: வந்து இப்படி பணக்காரங்கிறதுன்னு பிரதீபா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
1: 10 பேர் நம்ம கூட விளாடுறாங்கன்னா 10 பேர்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொருத்தர்.
0: அப்ப 10 பேருமே வேலைக்கு
1: எடுத்து அதுலயும் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் போன ஒரு மணி நேரம் நல்லா விளையாண்டாங்க.
0: தப்பான கணக்கு யாரும் போடல. அதனால நமக்கு லாபம் பிச்சுட்டு ஓட்ட
1: போகுது.
0: சூப்பர். இந்த விளையாட்டு தான் பில் எவ்வளோ அப்படிங்கிற விளையாட்டு விளையாட போறோம் மக்களே. உங்ககிட்ட நாங்கள் இந்த பொருள்லாம் இவ்வளோ விலை மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு கேட்போம், நீங்கள் கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
1: ஹலோ வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் ரத்தமாய் முதல் இருந்து கலைச்செல்வி அன்பு பிரதீபா திவாகர் அவர்களே.
0: அன்பு கலைச்செல்வி அக்கா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் அன்பு திவாகர். வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் விட்டு வெளியே வாங்கல ரெண்டு பேரும்.
0: என்ன
2: விளையாட்டு
0: விளையாடுறேன்? ஒரு தோசை 50 ரூபா, ஒரு வடை 15 ரூபா, ஒரு தோசை ஒரு வடை போதும் எனக்கு.
2: 65.
0: ஓகே. 2 ஆப்பிள் ஜூஸ் 30 ரூபா, ஒரு சிப்ஸ் 20 ரூபா, எவ்வளோ?
2: 50 ரூபா.
0: சூப்பர் அக்கா. அடுத்து ஒரு வாட்டர் பாட்டில் 20 ரூபா, ஒரு அண்ணாச்சி ஜூஸ் 30 ரூபா, ஒரு பிஸ்கட் பாக்கெட் 10 ரூபா,
2: 60 ரூபா.
0: சூப்பர் அக்கா, அருமையா இல்ல? ரொம்ப நன்றி அக்கா.
2: நன்றிங்க திவாகர், நிகழ்ச்சி அருமையா போயிட்டு இருக்கு. நல்லா ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க முன்ன, சூப்பர்.
0: நன்றிங்க
2: திவாகர்.
0: நன்றி நன்றி அக்கா. நன்றி,
2: நிகழ்ச்சி அருமையா போகுதுங்க பிரதீபா, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி அக்கா.
2: நன்றிங்க பிரதீபா திவாகர்.
0: சூப்பர் அக்கா. மேட்டூர் வட்டமாய் முதூர்லேருந்து கலைசெல்வி அக்கா கால் பண்ணி சிறப்பாக சூப்பராக இருப்பது விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களே, நீங்களும் இந்த பில் எவ்வளோ அப்படிங்கிற விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-707-107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக மதுரா மல்லி அப்படிங்கிற பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து

0: அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்,
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபாவும் திவாகரும் ரெண்டு பேரும் உங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டுட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்டுருக்கோம் அப்படின்னா, பில்லு எவ்வளவு அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டுருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் சில பொருளோட கணக்கெல்லாம் சொல்லுவோம், அந்த மொத்த கணக்கு எவ்வளோவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேயர் காத்துட்டு இருக்காங்க, வாங்க விளையாடலாம்.
2: ஹலோ வணக்கம்.
7: ஹலோ
2: ஹலோ வணக்கம்.
7: பார்த்திபன்.
2: பார்த்திபன் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க நல்லா இருக்க. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
7: விளையாடுறோம்
2: தெரியுமா? ஆமாங்க, விளையாடுவோமா? ஒரு டீ 15 ரூபா சரிங்களா? ரெண்டு டீ வாங்கியிருக்கேன், ஒரு பிஸ்கெட்டோட விலை 10 ரூபா, மூணு பிஸ்கெட் வாங்கியிருக்கேன். எவ்வளோண்ணா?
7: 65 ரூபா.
2: 65, சூப்பரண்ணா. ஒரு சமோசாவோட விலை 20 ரூபா. ரெண்டு சமோசா வாங்கியிருக்கேன். ஆமாம், ஒரு சமோசாவோட விலை 20 ரூபா, ரெண்டு சமோசா வாங்கியிருக்கேன். அது கூடவே ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு வடை
7: வாங்கியிருக்கேன்.
2: சூப்பர் சூப்பர் பார்த்து பண்ண அருமையாள அண்ணுங்க, ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி. சூப்பராக லேண்டிங்க பார்த்து பண்ணா நம்ம கூட கால் பண்ணி மக்களை எப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவார் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இன்றைக்கி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: பிரதீபாவும் திவாகரும் ரெண்டு பேருமே உங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டு இருக்கோம். என்ன ஜாலியா கேம் விளையாண்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பில்லு எவ்வளவு அப்படின்ற கேம் தான் விளையாண்டு இருக்கோம். இந்த பில்லு எவ்வளவு கேம் என்ன அப்படின்னா, என்ன ரூல்ஸ் அப்படின்னா, நாங்க சில ஸ்டோர் வச்சிருக்கோம்ல, அந்த ஸ்டோர்ல இருக்க பொருட்களோட விலையெல்லாம் சொல்லிடுவோம். அந்த விலையை வச்சு அவங்க இத்தனை பொருள் வாங்கினாங்க, இதுக்கு மொத்தமாக பில்லு எவ்வளவு அப்படின்னு கேட்போம். நீங்கள் அந்த பில்லை கரெக்டாக சொல்லிடணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாட்ணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707108 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் காத்துட்ருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் பாப்பா, நான் கட்டூர் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாம் சூப்பராக இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நானும் சூப்பராக இருக்கேனுங்க. சொல்லுங்க.
3: ஒரு சமோசா 20 ரூபா, ரெண்டு சமோசா வாங்கியிருக்கேன். ஒரு டீயோட விலை 15 ரூபா. ஒரு டீ வாங்கியிருக்கேன், ரெண்டு சமோசா ஒரு டீ. ஒரு பிஸ்கட் பாக்கெட் 10 ரூபா. எவ்வளவு?
2: 60 ரூபா.
3: சூப்பர் சூப்பர் அண்ணா. அடுத்து ஒரு காஃபி 25 ரூபா, அது கூட ஒரு பன் 20 ரூபா. எவ்வளோ? அற்புதம் அற்புதம், அருமையாக நீங்க கஸ்தூரி அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி நன்றி
3: நன்றி. திருப்பூர் மாவட்டத்திலேருந்து

கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சூப்பராக சிறப்பாக அற்புதமாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இப்போ உங்களுக்காக அருமையான சூப்பரான அற்புதமான பாடல் வந்துட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டை கேட்டு வாங்க மக்களே. பாடலுக்கு பிறகு இன்னும் நம்ம நிகழ்ச்சியில் நிறையா நேயர்கள் கூட விளையாடுவோம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
2: டேய் ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக நடந்து வந்து?

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட நானும் திவாகரும் பேசிகிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, பில்லு எவ்வளவு அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு ஹோட்டலில் இருக்க பொருட்கள், அதாவது இட்லி, இந்த இட்லி 10 ரூபா, அப்புறம் தோசை 10 ரூபா, இதில் 4 இட்லி 4 தோசை மொத்தமாக எவ்வளோ அந்த மாதிரி கேட்போம். நீங்கள் அந்த மொத்தமாக இருக்க எவ்வளோ பில்லு அப்படின்றத கரெக்டாக சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாண்டுன்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள், 9787-707-8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் காத்துட்டு இருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமலை கோவிந்தசாமிங்கம்மா.
8: கோவிந்தசாமி, எப்படி இருக்கீங்க?

0: நல்லா அருமையா இருக்கும் கோயின் சாமி. அண்ணா
1: இன்னைக்கு
0: நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமாண்ணா? உங்களுக்கான சாப்பாடு என்னன்னா, தோசை ஒரு தோசை 20 ரூபானா, ஒரு வடை 15 ரூபா, மூணு தோசை 2 வடைனா,
1: இது 60-90 ரூபாய்ங்க.
0: ஓகேங்கண்ணா. ஒரு ஜூஸ் 30 ரூபானா, ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு 20 ரூபானா, மூணு ஜூஸ் ஒரு சிப்ஸ் பாக்கெட் அண்ணா, ஒரு ஜூஸ் 30 ரூபா, சிப்ஸ் 20 ரூபா, சரிங்களா? மூணு ஜூஸ் ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு,
2: நேர்களே, நீங்களும் இதே மாதிரி எங்க கூட சேர்ந்து வரலாம்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க, 9787-70-107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து வரலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. வாகை சுடவா நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் திவாகர். இப்போ தொடர்ந்து உங்களுக்கு என் ரதியே அப்படின்ற பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட பிரதீபா மற்றும் திவாகர் ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டு இருக்கோம்னா
1: பில் எவ்வளோ அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டு இருக்கோம். அந்த பில் எவ்வளோ விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னா, உங்ககிட்ட ஒரு சில பொருள்லாம் சொல்லி இந்த பொருள் இவ்வளோ இவ்வளோ விலையாகும், அதனால அதை எல்லாத்தையும் கூட்டி எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதுல இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ காலை வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஆனந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க இருவரும் எப்படி நம்மளும் எப்படி இருக்கலாம்?
1: எல்லாருமே சூப்பரா இருக்கோம்க்கா. சாப்பிட்டாச்சா?
2: சாப்பிட்டாச்சு.
1: சரிங்க அக்கா. அக்கா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
2: விளையாடுறோம்னு தெரியுமா? அதுக்கு சொல்லணும்.
1: விளாண்டுருவோமா?
2: விளாண்டுருவோம்.
1: ஓகே, உங்களுக்கானது என்னன்னா, ஒரு டீயோட விலை 15 ரூபா, ஒரு பிஸ்கெட்டோட விலை 2 ரூபா, 3 டீ 2 பிஸ்கெட்,
2: 49
1: டக்குன்னு போட்டிங்களேக்கா. அடுத்து ஒரு இட்லியோட விலை 10 ரூபா, ஒரு வடையோட விலை 15 ரூபா, 4 இட்லி 2 வடை. சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையா இருக்கீங்க, ரொம்ப நன்றி அக்கா.
2: நன்றி
1: நன்றி. சேலம்லேருந்து ஆனந்தி அக்கா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க. சொல்ல சொல்ல டக்கு டக்குன்னு மனக்கணக்கு போட்டு அற்புதமாக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா. இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இன்னொரு ஒரு நேயர் காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் திவாகர் அண்ட் பிரதீபா, காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: எப்பயும் போல ஜாலி தான், ஹாப்பி தான். நீங்கள்?
0: நாங்களும் எப்பயும் போல ஜாலி தான், ஹாப்பி தான்
1: அண்ணா. இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்னு
3: தெரியுமாண்ணா? ஆ தெரியும், இருந்தாலும் நீங்கள் ஒரு வழி சொல்லுங்களேன்
1: அண்ணா. உங்ககிட்ட வந்து 2-3 பொருள் சொல்லி இந்த பொருள் இவ்வளோ விலை அப்படிங்கிறத சொல்லிடுவோண்ணா, நீங்கள் எல்லாத்தையும் கூட்டி எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லணும்ண்ணா.
3: ஆ ஓகே ஓகே ஓகே
1: ஓகேண்ணா. உங்களுக்கான பொருள், ஒரு சாண்ட்விஜோட விலை 40 ரூபா, ஒரு ஜூஸோட விலை 30 ரூபா. 2 சாண்ட்விஜ் ஒரு ஜூஸ் வாங்கியிருக்கோம், எவ்வளோண்ணா மொத்தமாக?
3: மொத்தமாக 70 ரூபா தானே
1: அண்ணா. ஒரு சாண்ட்விஜோட விலை 40 ரூபா, ஒரு ஜூஸோட விலை 30 ரூபா, 2 சாண்ட்விஜ் ஒரு ஜூஸ்.
3: 2 சாண்ட்விஜ்
1: ஒரு ஜூஸ்.
3: ஒரு ஜூஸ்ங்களா?
1: ஆ
3: சாண்ட்விஜ் என்ன ரேட்?
1: 40.
3: அது 70. 110.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா. ஒரு தோசையோட விலை 20 ரூபா, ஒரு வடையோட விலை 15 ரூபா. 2 தோசை ஒரு வடை.
3: 2 தோசை ஒரு வடைங்களா? 40 வடை வந்து பாத்தியா, 70 ஆச்சு.
1: எவ்வளோண்ணா?
3: 70
1: 40 ஒரு வடை, ஒரே ஒரு வடை தானா? 2 வடை இல்லை, ஒரு
3: வடை. அப்பனா 55.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையால அன்னைக்கு, ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி.
1: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில திவாகர் மற்றும் பிரதீபாவுடன்.
0: அண்ணா நிறைய நேரம் விளாண்டாங்க, இப்போ யாருதான் வின்னர்?
1: யாரு தான் வின்னர் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு வேலை ஒன்று போட்டு கொடுத்துடலாம். நம்ம ஒரு 10 பிரான்ச் ஓப்பன் பண்ணி 10 பிரான்ச்ல ஆளுக்கு ஒவ்வொருத்தர் உட்கார வச்சிடலாம். சூப்பரால் இன்னைக்கு கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாங்கள் நிகழ்ச்சியிலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம். வாகை சுடுவா நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா, நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
0: பிரதீபா.
1: நன்றி மக்களே, உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டெலாம் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே.
0: பாய் பாய்.
4: ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. ஆழமாக சிந்திக்க கூடிய திறன் இருக்கிறதாலேயே பரிணாம வளர்ச்சியின் உச்சியில இருக்கிறதா மனிதர்களாகிய நாம பெருமையா எண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த அளவுக்கு சிந்திச்சும் பல நேரங்கள்ல நாம விரும்பின முடிவுகளை எட்ட முடியாம போகுது. நம்ம அடிக்கடி தவறான முடிவுகளையும் எடுக்கிறோம். இன்னொரு பக்கம் சின்ன கசகசா விதை அளவிலான மூளையை கொண்ட பூச்சிகள் முடிவெடுக்க கூடிய விஷயத்துல ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துதுன்னு சொல்லலாம். உண்மையாலுமே பூச்சிகளோட பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திறன்கள் மனிதர்களோட பல்வேறு தொழில்கள் மற்றும் துறைகள்ல திறமையான முடிவுகளை எடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அல்காரிதங்களுக்கு ஊக்கமாக அமைஞ்சிருக்கு. இதனுடைய அடிப்படையில புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கிறது குறித்து பூச்சிகிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு செயலை சிறப்பா முடிக்க எந்த வழியை தேர்வு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு எளிதான காரியம் இல்லைங்க. குறிப்பா ஏராளமான தகவல்களும் தூண்டுதல்களும் நிறைஞ்ச இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல இது இன்னுமே சிக்கலானதா ஆகுது. இதையே அதிகப்படியான தேர்வுகளால ஏற்படக்கூடிய குழப்பம் அப்படின்னு சொல்லலாம். எறும்புகளும் இதே போன்ற ஒரு சவாலை எதிர்கொள்ளுது. அது கூட்டமா இணைஞ்சு உணவு தேடி செல்ல வேண்டிய அடுத்த இடத்தை தேர்வு செய்யறப்ப இந்த பிரச்சனை உருவாகுது. ஆனா இதுக்கு பல்வேறு வகை உயிரினங்கள்ல காணக்கூடிய ஒரு திறமையான தந்திரத்தை அது பரிணாம வளர்ச்சியின் மூலமா உருவாக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். முதல்ல சில எறும்புகள் தங்களோட புற்றின் பாதுகாப்பான சூழலை விட்டு வெளியேறி பக்கத்துல இருக்கக்கூடிய மற்றும் சிறந்த உணவு கிடைக்கக்கூடிய இடத்தை தேடி போகுதுன்னு சொல்லலாம்.

இந்த சாகச எறும்புகள் எந்த ஒரு குறிப்பிட்ட வழியையும் முன்கூட்டியே தேர்வு செய்யாம பல்வேறு பாதைகள்ல சீரற்ற முறையில போயிட்டு ஆராயுது. அது செல்லக்கூடிய வழியிலையும் திரும்பி வரக்கூடிய வழியிலையும் பிற எறும்புகள் பின்னாடி வந்து தொடர்ந்துகிட்டே தரையில மெல்லிய ஃபெரோமோன் அப்படின்ற ரசாயன தடங்களை விட்டுட்டு போகுது. இந்த ஃபெரோமோன் காலப்போக்குல ஆவியாகி மறைஞ்சு போயிடும். பொதுவா எறும்புகள் அதிகம் அடர்த்தியான ஃபெரோமோன் தடயத்தை பின்பற்ற அதிக வாய்ப்பு இருக்கு. மிகவும் திறமையான உணவு தேடக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்ச எறும்புகள் உணவோட சீக்கிரமாவே தன்னோட புற்றுக்கு திரும்புது. அது ஃபெரோமோன் முழுமையாக மறையறதுக்கு முன்னாடியே அதே தடத்தின் மீது திரும்பவும் போறதுனால அந்த தடம் மேலும் வலுவாகுது. அதே நேரத்துல உணவு தேடி செல்லக்கூடிய பிற எறும்புகளுக்கும் அது சீக்கிரமாவே தகவலை கடத்துது. இதன் விளைவாக காலப்போக்குல அதிகமான எறும்புகள் அதே பாதையில போயிட்டு வர தொடங்குது. இதனால அந்த பாதையில கூடுதலான ஃபெரோமோன் சேர்ந்து அதனுடைய வாசனை மேலும் வலுவடையுதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி உண்மையில குறுகிய மற்றும் திறமையான பாதைகள் தொடர்ந்து வலுப்பெறுது. அதே நேரம் குறைஞ்ச பயன்களை கொண்ட பிற பாதைகள் மெதுவா மறைஞ்சு போகுது. இறுதியில எந்த ஒரு தனிப்பட்ட எறும்போ தனியா சரியான பாதைய அறியல அப்படின்னாலுமே முழு எறும்பு கூட்டமும் இணைஞ்சு மிக குறுகிய மற்றும் சிறந்த பாதையை கண்டுபிடிச்சு விடுது. சிறந்த பாதையை கண்டுபிடிச்சிடுது. என்னங்க இந்த எறும்பு கூட்ட மேம்பாட்டு முறை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடைகிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா, இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவியாகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவம் பஞ்சு எப்படி காத்தோடு போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம்தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம்னா இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க.

0: அடுத்ததா பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டாரம் மங்களம் கிராமத்துல இருந்து உஷாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப வெண்டை விவசாயம் நாங்க எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. இப்ப அதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்ல போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அதே மாதிரி வெண்டி பாத்தீங்கன்னா இதே இப்ப இதுதான் உழவு ஓட்டி ஆகணும். உழவு ஓட்டிட்டு தொழு உரம் போட்டு ரொட்டேட் ஓட்டிட்டு பார் அமைப்போம். மூணடி விதத்துலதான் அதுக்கும் பார் அடிப்போம். ஆனா வந்து அது வந்து விதை ஊன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதை தான். நாங்க ரேணுகா வெண்டின்னு சொல்லிட்டு வாங்கி ஊனிருந்தோம். அந்த வெண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒன்றடிக்கு ஒரு விதை ஊனும் வெண்டி வந்து. வீதி வந்து நம்ம உள்ள போய் பறிக்கிறதுக்காக அகலமா மூணடி போட்டு நெட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றைக்கு ஒண்ணுதான் ஒரு விதை ஊனி பார்த்தோம் அப்படின்னாக்க அதுவுமே உங்களுக்கு சராசரியா பார்த்தா 45 நாள்ல வந்துரும். அதுக்கு அதிகமான மருந்து மற்றபடி அதிக இருக்காது. வெண்டியை பொறுத்த அளவுக்கு ஊனிடுறோம். இடையில ஒரு 2 டைம் யூரியா மட்டும் போட்டோம் அப்படின்னா போதுமானது. யூரியா வந்து அதுக்கு அவசியம் போட்டாகணும். நம்ம என்ன இயற்கை உரம் கொடுத்தாலுமே யூரியா போட்டா மட்டும்தான் வந்து அது வந்து தலை நல்லா தழிஞ்சு காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா வருது. அதுக்கு வந்து அதை மட்டும் நம்ம வந்து ஆர்கானிக்ல பண்றது அவ்வளவு சூட்டபிள் ஆகல. அதுக்கு வந்து நம்ம மேக்சிமம் வந்து யூரியா போட்டாதான் வந்து நம்ம நினைக்கிற ஈல்டு எடுக்க முடியுதுங்க. இப்போ மஞ்சள் பயிர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாசத்துல நல்லா உழவு ஓட்டிடணும். சித்திரை மாசம் வந்து நீங்க உழவு ஓட்டும் போது நல்லா வந்து கொக்கி ஓட்டுறீங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு 5 பல் கலப்பை விட்டு நல்லா ஆழமா ஓட்டிட்டு திரும்ப உரம் போடுறோம். உரம் போட்டுட்டு ரொட்டேட்டர் ஓட்டுறோம். ரொட்டேட்டர் வந்து 1 டைம் இல்ல 2 டைம் நல்லா ஓட்டி நல்லா புழுதி மாதிரி மண் வந்து நல்லா பொச பொசப்பா இருக்கணும். லாஸ்ட் டைம் உரம் ஓட்டும் போது உழவு ஓட்டும் போது வந்து அடியில வந்து தொழு உரம் போட்டு ஓட்டுவோம். தொழு உரம் போட்டு ஓட்டணும். தொழு உரம் போட்டு ஓட்டினாலும் மேற்படி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க யூரியா அடியில வந்து போடுறது வந்து யூரியாலாம் போட முடியும். டிஏபி இந்த சிப்சம் சொல்லிட்டு மண்ணோட பொளப்பொளப்பு தன்மைக்காக அடியில வந்து பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 2 மூட்டை டிஏபி 3 மூட்டை சிப்சம் போட்டு நல்லா உழவு ஓட்டிடுவோம். ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்க விதைய தேர்தல் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் வந்து மஞ்சள் கரனை வந்து எடுத்து வச்சிருப்போம். அது வந்து நாங்க எப்ப எடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தை மாசியில வந்து மஞ்சள் வெட்டும் போதே நெழல்ல பொறுக்கி நல்ல தரமான விதையா தேர்ச்சி பண்ணி நம்ம எந்த ஒரு பொருளையுமே ஃபர்ஸ்ட் விதை வந்து கரெக்டா தேர்வு பண்ணும்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப ஒவ்வொரு விவசாயத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான சிரமங்கள் இருக்கதாங்க செய்யுது. இப்ப இந்த அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப இதுல இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, இதுக்கு விதைக்கிறதுக்கு உரம் வந்து எந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நம்ம விவசாயிகளுக்கும் இது வந்து உதவியா இருக்கும். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: தட்டுல இவ்ளோ சாப்பாடு வச்சுட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவு பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரம் சாமிநாயக்கன் பட்டியில வந்து நாங்க களப்பயணம் போயிருந்தோம். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்கா வந்து வெண்டைக்காய் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இந்த சோனப்பழம் இருக்குமாங்க, அது ஒரு சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா கையை கூட கிழிச்சு விட்டுரும், இதனால வந்து நாங்க எங்களுக்கு வந்து அழுகாச்சியே வந்துடும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கேட்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்துச்சு. சரி அக்கா என்ன சொல்றாங்கன்றத நம்ம கேட்டுடலாம்.
1: வெண்டங்காய் போடுவோம், மண்ணை பதப்படுத்துறதுலேருந்து வெண்டைக்காய் நல்லா ஓட்டணும். அஞ்சு கலப்பையில் ஒரு டைம் ஓட்டுவாங்க, ஒம்பது கலப்பையில் ஓட்டுவாங்க, அப்புறம் லொட்டைட்டில் ஓட்டுவாங்க. எரு விறைக்கணும், அது மெயின் மக்கண எருவாக இருக்கணும். அதை இறச்சதுக்கப்புறம் தான் ஓட்டி விட்டு கால் போட்டு அப்புறம் விதை ஊனி விட்டு அது செடி இப்போ வந்துட்டு இருக்குது எங்களுது. மறுபடியும் அது கொத்தணும், ரெண்டு கொத்து கொத்தி மூணாவது கொத்துக்கு பார் விளம்பணும். அது விளம்பினதுக்கு அப்புறம் தான் 40 நாளில் காய் வந்துடுது. அது உடைக்கும் போது கஷ்டம் தான், நல்லாலாம் உடைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். நான் அழுந்துக்கிட்டே கூட உடச்சிக்கிறேன், கையிலெல்லாம் ரத்தம் வரும், க்ளவுஸ்

0: போட்டாலும் கிளவுஸே கிழிஞ்சி தான் கையிலேயே ரத்தம் வந்துருது. அதெல்லாம் பண்ணி தான் உடைக்கணும். அதை கொண்டு போய் மார்க்கெட்ல கொடுத்தா 10 ரூபாய்க்கு கொடுக்குறியா 5 ரூபாய்க்கு கொடுக்குறியாங்கிறாங்க. அந்த கஷ்டம் எங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எங்களோட கஷ்டமும் மக்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் சொல்றேன், வந்து வெண்டைக்காயெல்லாம் கஷ்டம், சொன்ன அதிகம். அதில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன காயும் உடைக்கூடாது, அதுலயும் வெண்டைக்காய் நல்லா அதுவும் பார்த்து தான் உடைக்கணும். உடைக்கிறது கஷ்டம், ஆனால் வாங்குறாங்க மக்கள், அதான் உடம்புக்கு நல்லதுன்னு வாங்குறாங்க. அது அது மாதிரி பண்ணலாம், அதுதான் விவசாயம். வெண்டைக்காய்க்கு கரெக்டு, அதுவும் எத்தனை 90 காய் வருது, 70 காய் 3 மாசத்துக்கு தாராளமாக உடைக்கலாம். வெண்டைக்காய் உடைச்சா 3 மாசத்துக்கு உடைக்கலாம், நல்லா வருது. அதுதான் வெண்டைக்காய்க்கு பொறுத்தது. அதுக்கும் நோவு இல்லாமல் மருந்து அடிச்சுக்கிட்டு பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி உடைக்கணும் வெண்டைக்காய் உடைக்கணும்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உடைச்சா முத்தி போயிடுது. வாங்குறவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. டெய்லி உடைச்சி சாயந்தரத்தில் உடைப்போம், விடிகால 2 மணிக்கு மார்க்கெட்டு கொண்டு போவோம். அது போட்டு வந்து தான் அப்படி மீறி நாங்கள் இங்கே விற்கிற மாதிரி இருந்தால் கொண்டு போய் மரத்தடியில் ரோட்டு ஓரத்துலேயும் விற்போம். அங்கே எங்களுக்கு அதுக்கு 10 ரூபா கிடைச்சா போதும், நாங்கள் அங்கே 30 ரூபாய்க்கு போகிறோம்னா இன்னும் 10 ரூபா கொடுத்து 40 ரூபா கொடுங்க போதும்னு அங்கேயும் மக்கள் வாங்கிக்குவாங்க. எங்ககிட்டயும் காட்டுக்காய் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அது மாதிரி பண்ணுவோம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இந்த விவசாயத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நோய் தாக்குதல் இல்லாம மருந்து அடிச்சு நாங்க எந்த மாதிரி பாதுகாப்பு வழிமுறைகள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே ஒரு கிராமத்துக்கு, அதுவும் இல்லாம கொஞ்சம் உள்ள தள்ளி ஒத்தையடி பாதையில வண்டியை ஓட்டிட்டு போற சுவாரஸ்யம் இருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு அனுபவம் எங்களுக்கு இருந்துச்சு. அவங்க மூலமா வந்து நம்ம ஊர்ல இந்த மாதிரி விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நாங்களுமே கேட்டு தெரிஞ்சுகிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
2: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு,

0: கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
2: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
3: டேய் ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக நடந்து வந்துட்டு இருக்க?
2: ஒன்றும் இல்லை சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையிலேருந்து வெளியே துரத்து விட்டாங்க.
3: ரைஸை கேட்டே சரி, அது ஏன் உன்னை கடையிலேருந்து வெளியே துரத்தி விட்டாங்க, ஃபுல்லாக சொல்லு.
2: தோ அங்கே தெரியுது பாரு ரைஸ் மில்லு, அங்கே போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா. 2 மேட்ச் 3 மேட்ச்.

மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய தாவர உயிர் தொழில்நுட்பத்துறையில் இணை பேராசிரியர் முனைவர் கீதாஞ்சலி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப களைக்கொல்லிகளை எந்த மாதிரி கவனத்தோட தெளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு

0: பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலமும் குறுகிய கால பயிறு வகை பயிர்கள், பசுந்தாள் உரப்பயிர்கள் மற்றும் தீவன பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலமும் களைகள் தோன்றுவதை தவிர்க்க இயலும். பரவல் நீர்ப்பாசனத்தை கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும். சொட்டு நீர் பாசனம் செய்வது நல்லது. தென்னை ஓலைகளை முழுவதுமாக அல்லது சிறு துண்டுகளாக வெட்டியோ அல்லது இயந்திரங்கள் மூலம் தூள் தூளாக அரைத்தோ தென்னை மரத்தை சுற்றிலும் மூடாக அமைத்து களைகளை கட்டுப்படுத்தலாம். இதனால் மண்ணின் வளம் மேம்படுவதோடு ஈரப்பதமும் காக்கப்படுகிறது. பண்ணை கழிவுகள் அல்லது தென்னை நார்கழிவு ஆகியவற்றை பயன்படுத்தியும் நிலம் மூடாக அமைத்து களைகள் முளைப்பதை நாம் தடுக்கலாம். இடை உழவு செய்வதால் களைகள் கட்டுப்படுத்தப்படுவதோடு வேர்களுக்கு அதிக காற்றோட்டம் கிடைக்கிறது. புதிய வேர்கள் உருவாக ஏதுவாகிறது. மண்ணின் நீர்பிடிப்பு தன்மை அதிகமாகிறது. தீமை செய்யும் பூச்சிகளின் முட்டைகள் மற்றும் கூட்டுப்புழு பருவங்கள் வெளிக்கொணரப்பட்டு அழிக்கப்படுகின்றன. எனவே இத்தகைய தொழில்நுட்பங்களை கடைபிடித்து தென்னை விவசாயிகள் பயன்பெறுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை எந்த மாதிரி அழிக்கிறது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே போல சேலம் மாவட்டத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த தென்னை விவசாயம் பண்றவங்க தண்ணிய எந்த மாதிரி பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரிவா சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தென்னை விவசாயிகளுக்கு இது வந்து உபயோகமா இருக்கும். இதை கேட்டு ஒரு சில வழிமுறைகளை கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல மகசூல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம், விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: சேலத்தின் முகங்கள்.

0: கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: புற்றுநோய் கொடுத்த தாக்கம் நுண்கீரை வளர்ப்புல ஈடுபடக்கூடிய பட்டதாரி பெண் எந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிதம்பரம் பக்கத்துல தன்னோட குடும்பத்துல ஏற்பட்ட உயிர்கொல்லியான புற்றுநோய் பாதிப்பின் தாக்கத்தினால இயற்கை உணவின் அவசியத்தை உணர்ந்த நுண்கீரை வளர்ப்பில் ஈடுபட்டு வரதோட பொதுமக்களிடையே அதனுடைய பயன்கள் குறித்து விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வரக்கூடிய பட்டதாரி பெண்ணுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவிச்சு வராங்க. சிதம்பரம் பக்கத்துல உசுப்பூர் கிராமத்தை சேர்ந்தவங்க காயத்ரி. பட்டதாரியான இவங்க பன்ருட்டிய பூர்வீகமா கொண்டவங்க. திருமணத்துக்கு அப்புறமா சிதம்பரத்துல கணவரோட வசிச்சு வராங்க. இவங்களோட கணவர் தனியார் நிறுவனத்துல பணியாற்றி வராங்க. இவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி காயத்ரியின் தந்தைக்கு திடீர்னு உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. மருத்துவ பரிசோதனையில அவங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. மருத்துவர்கள் கணித்த காலத்துக்கு முன்னாடியே அவர் வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா சில காலத்துல காயத்ரியோட கணவரின் தந்தையும் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. ரெண்டு பேருமே எந்த விதமான தீய பழக்கங்களுக்கும் ஆளாகாத நிலையில அவங்களுக்கு புற்றுநோய் ஏற்பட்டதுக்கான காரணம் குறித்து குடும்பத்தினர் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இந்த நிலையில அவங்களோட பணிச்சூழல் காரணமா அடிக்கடி வெளி உணவுகளை சாப்பிடுறது உள்ளிட்ட உணவு பழக்கங்கள் உடல் நலத்துல பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இயற்கையான உணவுகள் மற்றும் கீரைகளை உணவுல அதிகமா சேர்த்துக்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்தும் மருத்துவர்கள் அறிவுறுத்தல் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து காயத்ரி கீரைகளின் ஊட்டச்சத்து மற்றும் அதை எளிய முறையில உணவுல சேர்த்துக்கொள்ளக்கூடிய வழிகள் குறித்து தேடுறதுக்கு தொடங்கினாங்க. அப்ப மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்ற நுண்கீரைகள் குறித்து அறிஞ்சுகிட்டாங்க. அவங்க அதுல இருக்கக்கூடிய பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் மற்றும் புரத சத்துக்கள் குறித்து தெரிஞ்சுகிட்ட அவங்க நுண்கீரை வளர்ப்பு தொடர்பான பயிற்சியையும் பெற்றாங்க. தொடர்ந்து தன்னோட வீட்லயே சிறிய இடத்துல நுண்கீரைகளை வளர்க்க தொடங்கினாங்க. இப்ப பச்சை பயிறு, கொள்ளு, உளுந்து, கொண்டைக்கடலை, வெந்தயம், எள்ளு, முள்ளங்கி வகைகள்ல சிவப்பு, வெள்ளை, ஊதா நிற வகைகள், பட்டாணி, சூரியகாந்தி, பெரும்பயிறு, பீட்ரூட், பிரக்கோலி உள்ளிட்ட பல்வேறு நுண்கீரைகளை வளர்த்து வராங்க. இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய நுண்கீரைகளை பொதுமக்களுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் விற்பனை செஞ்சு வராங்க. இதன் மூலமா மாதம் ₹20,000 மேல வருமானம் கிடைக்கிறதாவும் அதே நேரத்துல இயற்கை உணவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வராங்க. குழந்தைகள் மற்றும் சில பெரியவங்களுக்கு சாதாரண கீரைகளை சாப்பிடறதுல விருப்பம் இல்லாத நிலையில நுண்கீரைகளை சாலட் உள்ளிட்ட உணவுகள்ல சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க பொதுமக்களுக்கு விலக்கி வராங்க. சாதத்துல கலந்து கொடுக்கறதுக்கு பல சாலட் போன்ற உணவுகளோட சேர்க்கிறது உள்ளிட்ட முறைகள்ல குழந்தைகளுக்கு நுண்கீரைகளை வழங்கலாம் அப்படின்னு அறிவுறுத்தல் பண்றாங்க. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை பேணுவதற்கும் இயற்கையான உணவுகளோட முக்கியத்துவம் குறித்து சமூக வலைத்தளங்கள் மூலமா தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வராங்க. நுண்கீரைகள்ல என்ன மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுகிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்கள் எல்லாருக்குமே மதிய வணக்கம். சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். இந்த ஒரு மணி நேரம் ஸ்ரீஹரிணி என் கூட இணைஞ்சு கேட்க போறீங்க. ஸோ தினமுமே ஒரு ஒருத்தரோட வாழ்க்கை பயணம், அவங்க அவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான சவால்கள்லாம் சந்திச்சாங்க, அதுல இருந்து எப்படி வெளியில வந்தாங்க அப்படிங்கிற புது புது அனுபவங்களை நம்ம தினமுமே சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, மூணு துறையில ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டர்பிரனர் தான் இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியா நிகழ்ச்சியில நம்ம அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: ரோஷினி. நீங்க வந்து மூணு துறையில ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கீங்க. சோ உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் மாதிரி நீங்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
3: வணக்கம், என் பேரு ரோஷினி.
2: நான் வந்துட்டு கிராஃபிக் டிசைனரா இருக்கேன். கிராஃபிக் டிசைன் மட்டும் இல்லாம மாடலிங் அண்ட் மெஹந்தி ஆர்டிஸ்டாவும் வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் ரோஷினி. சோ மூணு பிசினஸையுமே ரொம்பவே சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நீங்க மேஜரா எந்த ஒரு பிசினஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க கரண்டா?
2: நான் வந்துட்டு ஃபுல் டைமா கிராஃபிக் டிசைன் தான் பண்றேன். மாடலிங் வந்துட்டு என் பேஷன் அது. அப்புறம் மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஒரு சைடு இன்கம் மாதிரி அதுக்காக பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே ஓகே. சோ மெஹந்தி போட ஆரம்பிச்சு எத்தனை இயர்ஸ் ஆச்சு?
2: மெஹந்தி வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ 2 இயர்ஸாவே பண்ணிட்டு இருக்கேன். மாடலிங் வந்துட்டு இப்பதான் ஒரு 6 மந்த்ஸா பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே ஓகே ரோஷினி. சோ மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு எய்ம் வந்து உங்களுக்கு எப்ப ஸ்டார்ட் ஆச்சு?
2: எனக்கு வந்துட்டு டிராயிங் ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு பென்சில் ஆர்ட்ஸ் அது மாதிரி எல்லாம் பண்ணுவேன். எனக்கு வந்து பென்சில் ஆர்ட்ஸே பண்ணி பண்ணி போர் அடிச்சது. சரி, மெஹந்தி போடுறத பார்த்துட்டு ஆசை வந்துச்சு. சரி, நம்மளும் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு தீபாவளிக்கு தான் வந்துட்டு மெஹந்தி வாங்கி நானே போட ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் போட்டப்ப நல்லா இல்ல, தென் கொஞ்சம் நானே போட போட நல்லா வர ஆரம்பிச்சது. சரி, நம்ம போட்டாலும் நல்லா வருது அப்படின்றது வந்துட்டு ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சி. வீட்டில் இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. சரி, அப்போ நம்ம இதை போட ஆரம்பிக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் என் கையில போட்டு இருந்தேன்னா நெக்ஸ்ட் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கையில போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் காலேஜ்ல இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒவ்வொருத்தருக்கா போட்டு போட்டு இப்போ பிரைடல்ஸ்க்கும் போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்படிதான் என்னோட மெஹந்தி ஜேர்னி வந்து எவால்வ் ஆச்சு.
1: ஓகே ஓகே ரோஷினி. ஸோ உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறது வந்து எங்ககிட்ட ரொம்ப சூப்பரா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் அதே நேரத்துல இந்த மெஹந்தி பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் போடுவீங்க?
2: நான் வந்துட்டு மோஸ்டா எல்லா டிசைன்ஸும் போடுவேன். எப்படின்னா அராபிக் டிசைன்ஸ், மண்டேலா டிசைன்ஸ், ட்ரெடிஷ்னலா இந்த டெம்பிள் டிசைன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே போடுவேன். பிரைடலுக்கு வந்துட்டு கஸ்டமைஸ் டிசைன்ஸும் போடுவேன். அப்புறம் இந்த மாதிரி டேட்டூ மாதிரி போடுறது, சும்மா வந்துட்டு குழந்தைங்களா போட்டுப்பாங்க அந்த மாதிரி டேட்டூஸ், இது மாதிரி எல்லாமே பண்ணுவேன்.
1: சூப்பர் சூப்பர் ரோஷினி. ஸோ எல்லா விதமான டிசைன்ஸுமே நீங்கள் வந்து போடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட.

0: வணக்கம். நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்னு அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்னு விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம் செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார்.

0: எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணம் அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர் ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம் அந்த சேலம் மத்திய சிறை இதெல்லாம் இவருடைய காலம்தான் 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து சேரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட ரோஷினி மெஹந்தி ஆர்டிஸ்டாவும் அண்ட் கிராஃபிக் டிசைனராகவும் அவங்களோட துறையில ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஆண்டர்பிரனர் தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ச்சியா நம்ம அவங்க கூட பேசலாம். ரோஷினி, இப்போ ஒரு கம்ப்ளீட்டான பிரைடல் மெஹந்தி போட்டு முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் வந்து கன்சியூம் ஆகும்?
3: மெஹந்தி ஃபுல்லா போட்டு முடிக்கிறது வந்துட்டு அந்த டிசைன் ஏத்த மாதிரி டைம் எடுத்துக்கும். இப்போ ரொம்ப இன்ட்ரிகேட்டடான டிசைன்ஸ்லாம் போடணும்னா பர் சைடு ஒரு ஹேண்டோட ஒரு சைட் போடுறதுக்கே 3 ஹார்ஸ் 4 ஹார்ஸ் எல்லாம் எடுக்கும். ஃபுல்லாவே குட்டி குட்டி மைனூர் டிசைன்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அது அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கும். அப்படி இல்ல நார்மலா சிம்பிளா கொஞ்சம் பெரிய பெரிய டிசைன்ஸ் ஃபில்லிங்ஸ் தான் இருக்கு அப்படின்னா நம்மளால வந்துட்டு ஒரு 1 hour 1/2 hour கூட போட முடியும். அது வந்துட்டு அக்கார்டிங் டு த டிசைன் தான்.
1: கண்டிப்பா ரோஷினி, சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு டைம் பொறுத்து தான், அந்த இன்டெப்தான வேலையை பொறுத்து தான் நமக்கு வந்து டைம் வந்து கன்சியூம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதே நேரத்தில் இப்போ நீங்கள் இந்த மெஹந்தி பிஸ்னஸில் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ்லாம் இருக்கா, அதெல்லாம் என்னென்ன?
3: முன்னாடிலாம் வந்துட்டு ரொம்ப கம்மி பேர் தான் மெஹந்தி போட்டுட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ வந்துட்டு நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் திங்கா இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ மெஹந்தி ஸ்டென்சில்ஸ் வந்துருச்சு, அதனால இப்போ மெஹந்தி ஆர்டிஸ்டுக்கான வேலை ரொம்ப கம்மியாயிடுச்சு. எங்களோட இது வந்து ரொம்ப புவரா போயிட்டு இருக்கு, நிறைய புக்கிங்ஸ் எல்லாம் வரதில்லை, ஏன்னா எல்லாருமே ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதுதான் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது எங்களுக்கு.
1: ஓகே, இந்த ஸ்டென்சில்ஸ் மூலமா நீங்க ஃபேஸ் பண்ற அந்த சவால்களை சொன்னீங்க. சோ அதே நேரத்துல இந்த ஸ்டென்சில்ஸ்னா என்னன்றத நீங்க விவரிச்சு சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
3: ஸ்டென்சில்ஸ்னா வந்துட்டு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், அது வந்து ஒட்டிட்டு அது மேல மெஹந்தி போட்டு அப்ளை பண்ணிட்டு காஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டா டிசைன் வந்துடும்.
1: ஓகே ஓகே, மெஹந்தி போடுறத கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டென்சில்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியானது நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது தெரியுது. சோ கண்டிப்பா இது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா தான் இருக்கும், ஏன்னா நிறைய மக்கள் வந்து இது ஈஸியா இருக்கே இதுலயே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி இதுதான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சவால் தான். ஓகே, தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ரோஷினி கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா FM 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவு பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம், எதிர்காலத்தை காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹர்னி. ஸோ இன்னைக்கு நம்ம கூட மெஹந்தி ஆர்டிஸ்டாகவும் கிராஃபிக் டிசைனராகவும் ஒரு ஃபோட்டோஷூட் மாடலாகவும் அவங்களோட துறையில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர் ரோஷினி தான் நம்ம கூட இணைஞ்ச நிறைய விஷயங்களையும் அவங்க சந்திக்கக்கூடிய சவால்களையும் பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ தொடர்ச்சியாக அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரோஷினி, அதே நேரத்தில் இந்த ஸ்டென்சில்ஸ் போடுறது ரொம்ப ஈஸி அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு இது பர்டனா தெரியாதா?
2: அந்த வேலையே கிடையாது. அதுலயே டிசைன் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் எடுத்து நம்ம கையில ஒட்டிட்டு மெஹந்தி பேஸ்ட் மாதிரி இருக்கும், இல்ல மெஹந்தியே கூட எடுத்து ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு காஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டா மெஹந்தி டிசைன் அப்படியே வந்துடும்.
1: ஓகே ஓகே, ரொம்பவே சிம்பிளாவும் ஈஸியாவும் இந்த ஒரு விஷயத்துல நமக்கு வேலை முடிஞ்சிரும் அப்படின்றத சொல்லிருக்கீங்க. அதே நேரத்துல மெஹந்தி எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா, சோ பிரைடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெஹந்திஸ் எல்லாம் நீங்க ஓனா ரெடி பண்றீங்களா இல்ல ரெடிமேடா கடையில வாங்குறீங்களா ரோஷினி?
2: ஆமா, நானே ஓனா தயாரிச்சேன். ஏன்னா வந்துட்டு கடையில வாங்குறதெல்லாம் வந்துட்டு கெமிக்கல் ஹென்னாஸ், அதனால அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது நம்ம பிரைடல்ஸ்க்கு. அது இல்லாம அதெல்லாம் ரொம்ப திக்கா வரும், நம்மளோட டிசைன்ஸ் வந்துட்டு ரொம்ப தின்னாதான் போடுற மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு நமக்கு வந்துட்டு கடையில வைக்கிற ஹென்னாஸ் வந்துட்டு செட் ஆகாது. ஸோ நம்மளே வீட்டுல பண்ணிக்கிறது தான். வீட்டுல பண்றதுனால நம்ம வந்துட்டு அதை ஆர்கானிக்காவும் பண்ணிக்கிறோம். ஆர்கானிக்கா நம்ம ஹென்னாஸ் பண்றப்போ சென்சிட்டிவ் ஸ்கின்ஸ் இருக்கவங்களுக்கு எதுவும் ஆகாம இரிட்டேஷன் எதுவும் வராம இருக்கும். நிறைய பேத்துக்கு இப்போ அந்த கெமிக்கல் ஹென்னாஸ் போடுறதுனால கையில வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் வருது, இச்சிங் இரிட்டேஷன் வருது, கையே சிலருக்குலாம் வீங்கிடுது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துட்டு நம்ம ஆர்கானிக் ஹென்னாஸ் போடுறப்ப வராது. அதே மாதிரி ஆர்கானிக் ஹென்னாஸ் நம்மளே பண்றதுனால வந்துட்டு நமக்கு ஏத்த மாதிரி ஃப்ளோ, நமக்கு ஏத்த மாதிரி திக்னஸ் இதெல்லாம் நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நானே தான் எனக்கு தேவையான ஹென்னாஸ் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நீங்க உங்களோட கஸ்டமர்ஸோட சேஃப்டிக்கு ஃபர்ஸ்ட் கன்சர்ன் கொடுக்கறதுனால நீங்களே வந்து ஓனா மெஹந்தி ரெடி பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதே நேரத்துல மாடலிங்ல உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு?
2: ஆக்சுவலி மாடலிங்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, எனக்கு சின்ன

0: வயசுல இருந்தே ஆக்டிங் பண்ணணும்னு ஆசை. ஆக்டிங்ல சின்ன சின்னதா கேரக்டர்ஸ் பண்ணிருக்கேன், பட் வந்துட்டு அந்த அளவுக்கு நான் அதுல ரீச் ஆகல. சோ வந்துட்டு மாடலிங் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு அப்படி போனதுதான். அதனால மாடலிங் வந்துட்டு அந்த ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. நான் இன்ஸ்டாகிராமும் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ரீல்ஸ் எல்லாம் போடுறது தான் வந்துட்டு என்னை மோட்டிவேட் பண்ணுச்சு. சரி, எல்லாருமே பார்த்துட்டு போட்டோஸ் நல்லா இருக்கு, போஸ் நல்லா இருக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி மோட்டிவேட் ஆகி தான் வந்துட்டு மாடலிங் பண்ண ஆரம்பிச்சேன்.
1: ஓகே, கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் ரோஷினி கூட பேசலாம். இணைஞ்சிருங்க சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி கூட. இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
2: டேய் ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக நடந்து வந்துட்டு இருக்க?
1: ஒன்றும் இல்லை சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையிலேருந்து வெளியே துரத்து விட்டாங்க.
2: ரைஸை கேட்டேன், சரி அது ஏன் உன்னை கடையிலேருந்து வெளியே துரத்து விட்டாங்க, ஃபுல்லாக சொல்லு.
1: தோ அங்கே தெரியுது பாரு ரைஸ் மில்லு, அங்கே போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி. இன்னைக்கு நம்ம கூட ரோஷினி தான் ரொம்பவே சூப்பரா அவங்களோட பயணத்தை நம்ம கூட பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. ஸோ தொடர்ச்சியா இன்னும் சில விஷயங்கள் நம்ம ரோஷினி கூட பேசிடலாம். ஸோ ரோஷினி, உங்களுக்கு இந்த ஆக்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதே நேரத்தில் மாடலிங் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நடிச்சிருக்கீங்களா, இந்த ஆடு இல்ல ஷார்ட் பிலிம் இந்த மாதிரி நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்களா?
2: ஆக்டிங் வந்துட்டு நான் ஒரு ஆல்பம் சாங்ல வந்துட்டு சைட் ஹீரோயினா வந்திருக்கேன். சைட் ஹீரோயின் மீன்ஸ் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த மாதிரி வந்திருக்கேன். அது இல்லாம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாம ஒரு ஆடு, ஒரு ஸ்கூல், ஒரு நீட் அகாடமியோட ஆடும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அப்புறம் நாங்கள் காலேஜ் படிக்கிறப்போ நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி கூட எடுத்திருக்கோம். இதெல்லாம் தான் ஆக்டிங் பண்ணது.
1: சூப்பர் சூப்பர் ரோஷினி. ஸோ இன்னொரு கேள்வி வந்து இருக்கு, இந்த போட்டோஷூட் சம்மந்தமா, இந்த ஆக்டிங் சம்மந்தமா. ஸோ இந்த போட்டோஷூட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க? இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாமுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா பென்னு பென்சில் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாடலிங்க்கு நீங்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் ப்ரிப்பேர்டாக பண்ணிப்பீங்க?
2: இப்போ நான் ஒரு போட்டோஷூட்க்கு ப்ரிப்பேர் ஆகுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்னோட ஸ்கின் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஸ்கின் வந்துட்டு க்ளோ ஆனால் தான் நல்லாயிருக்கும். அதே வந்துட்டு ஏதாவது ஆக்னிஸோ இல்லை டார்க் ஸ்பாட்ஸோ இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நம்மளோட க்ளோவை கம்மி பண்ணிடும். ஸோ ஸ்கின்னை வந்துட்டு நான் ஃபர்ஸ்டே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எப்படின்னா சீரம் போடுறதோ இல்லைன்னா நேச்சுரல் ரெமிடிஸ் ஏதாவது எடுத்துக்கிறது, நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கிறது, இப்படி என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்துட்டு நான் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன் ஒரு ஷூட் போகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேரும் அதே மாதிரி தான், நல்லா ஹேர் வாஷ் பண்ணி ஹேரையும் ஹைட்ரேட்டடாக வச்சுப்பேன். ஹேர் ஸ்பா பண்ணுறது இந்த மாதிரி பண்ணி ஹேரையும் ஸ்கின்னையும் ஃபர்ஸ்ட் நான் ஹைட்ரேட்டாக வச்சுப்பேன். நெக்ஸ்ட் என்னோட ஹெல்த் வச்சுப்பேன். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் போகிறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம்

0: போட்டோ ஷூட் எடுப்பாங்க. அதே மாதிரி ஃபுட்டு எல்லாம் வந்துட்டு அந்த டைம்ல நம்மளால சாப்பிட முடியாது. ஸோ முன்னாடியே வந்துட்டு ஹெல்த்தியா வந்துட்டு சாப்பிட்டு ஸ்கின் க்ளோவிங்கா வச்சிருப்பேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா ரோஷினி. ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் ரொம்பவே முக்கியமானது. இதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி அதை வந்து கவனிக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ அதை தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் இந்த ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேமரா ஃபியர்னு கண்டிப்பா சில பேருக்கு இருக்கும். ஸோ கேமரா முன்னாடி வரணும் அப்படின்னா கொஞ்சம் தயங்குவாங்க. இந்த ஒரு ஃபியரை நீங்க எப்படி ஓவர் கம் பண்றீங்க?
0: அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷையா தான் இருக்கும் கேமரா முன்னாடி. அதே மாதிரி அவுட்டோர்ல போறப்போ வெளியே போறவங்க வரவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு மாதிரி பாப்பாங்க அப்படின்ற ஃபீல் இருந்துட்டே இருக்கும். ஆனா ஒன்ஸ் நம்ம அந்த கூட இருக்கவங்களோட கம்ஃபர்ட் ஆயிட்டோம்னா வந்துட்டு அதெல்லாம் இருக்காது கான்பிடண்டா. இப்ப வந்துட்டு ஒன்னும் இல்ல, நம்ம போட்டோ எடுக்கிறவங்க நீங்க நல்லா போஸ்ட் குடிக்கிறீங்க, சூப்பர், இப்படியே இருங்க, சரிங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்றப்போ வந்துட்டு நமக்கே அது வந்து ஒரு மாதிரி மோட்டிவேஷனலா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கப்போ நமக்கு ஒரு அது வந்து ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கும். நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்றதே ஒரு லெவல் ஆஃப் கான்பிடன்ஸை கொடுத்துரும். சோ அப்ப நம்ம பண்ணிடுவோம் அதை. அதே மாதிரி எனக்கு இதுலதான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றப்போ நான் வந்துட்டு மற்றதை நினைக்காம நம்ம நல்லதுதான் பண்றோம் அப்படின்ட்டு கான்பிடண்டா நான் பண்றதை கரெக்டா பண்ணிடுவேன்.
1: ஓகே ஓகே ரோஷினி, சோ ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. இந்த ஒரு ஃபியர் இருக்கும், பட் இருந்தாலும் அதை நம்ம ஓவர் கம் ஈஸியா பண்ணிடலாம் அப்படிங்கறத. சோ தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ரோஷினி கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. இப்ப பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: 90.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி. ஸோ இன்னைக்கு நம்ம கூட ரோஷினி, ஆண்டர்பிரினர், மாடல் அண்ட் கிராஃபிக் டிசைனர் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக இப்போ நம்ம அவங்க கூட பேசிடலாம். ரோஷினி, இந்த ஒரு மூணு துறையுமே கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஸோ பிரைடல் மெஹந்தி போடுறது அண்டு ஃபோட்டோஷூட், இது ரெண்டுமே கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிராஃபிக் டிசைனிங்கை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட். இது மூணு எப்படி நீங்கள் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணுறீங்க?
2: நான் வந்துட்டு இது எப்படி ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்றேனா, மெஹந்தி வந்துட்டு எனக்கு வந்துட்டு 1 or 2 days எனக்கு மெஹந்தி இருந்துச்சுன்னா, மற்ற டேஸ்ல வந்துட்டு என்னோட மாடலிங் டேட்ஸ் வந்து நான் ஷெட்யூல் பண்ணிப்பேன். அப்படி இல்ல, சேம் டேட்ல மெஹந்தியும் இருக்கு மாடலிங்கும் இருக்கு அப்படின்னா வந்துட்டு, இப்ப மாடலிங்க்கு வந்துட்டு எனக்கு டே டைம் வந்துட்டு சூட் ஆகும், பிகாஸ் அப்போதான் சன்லைட் இருக்கும், சன்லைட்ல போட்டோஸ் எடுத்தா நல்லா இருக்கும். ஸோ டேல வந்துட்டு மாடலிங் பண்ணிட்டு நைட்ல வந்துட்டு, ஐ மீன் ஈவினிங் டைம்ல வந்துட்டு மெஹந்தி போட போயிடுவேன். இப்படிதான் வந்துட்டு ரெண்டுத்துக்குமே டைம் கால்குலேட் பண்ணி நான் இப்படிதான் பண்ணுவேன். அப்படியே இல்ல, ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஏதோ ஒண்ணு கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரீஷெட்யூல் பண்ணி டேட் மாத்தி வச்சு பண்ணிப்பேன்.
1: ஓகே ஓகே ரோஷினி. ஸோ அதே நேரத்தில் மாடலிங்கில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சவால்கள்னால் அது என்னென்ன சொல்லுவீங்க?
2: மாடலிங்கில் நான் ஃபேஸ் பண்ணுற சவால்கள் அப்படின்னா வந்துட்டு, இப்போ மாடலிங் போகிறப்ப எல்லாருக்குமே எல்லா ப்ராடக்ட்ஸுமே செட் ஆகாது. ஸோ சில டைம் வந்துட்டு நம்ம மாடலிங் போகிறப்போ மேக்கப் வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்துட்டு இரிட்டேட் பண்ணிடும், ஸ்கின்னை வந்துட்டு டேமேஜ் பண்ணிடும். அதுதான் பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன க்ரீம் யூஸ் பண்ண போகிறாங்க எதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த கிரீம்ஸ் வந்து அந்த கிரீம்ஸ் ரொம்ப பெரிய சவாலா இருக்கும். திரும்ப நம்ம ஃபேஸ் திரும்ப அதே லெவலுக்கு கொண்டு வரது பெரிய ஒரு இதா இருக்கும். இந்த ஸ்கின் ப்ராப்ளம் தான், ஏன்னா வந்துட்டு சில மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்மள வந்துட்டு நம்மளோட ஸ்கின் கேரை பொறுத்து, நம்ம ஸ்கின் டைப் பொறுத்து மேக்கப் போடுவாங்க. சில ஆர்டிஸ்ட் அவங்க கிட்ட இருக்க கிரீம்ஸ் அப்படியே போட்டுருவாங்க, நம்ம ஸ்கின் டைப் எதுவும் தெரியாம. அப்படி போடுறப்ப ஸ்கின் டேமேஜ் ஆயிரும். அதுதான் நான் மாடலிங்ல பேஸ் பண்ற மேஜர் சவால்.
1: கண்டிப்பா கண்டிப்பா ரோஷினி. ஸோ அதே நேரத்தில் இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க?
2: நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன்னா, என்ன பண்றதா இருந்தாலும் கான்பிடென்ட்டா பண்ணணும், என்னால முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட யார் எது பண்ணாலும் அவங்களால கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். ஃபுல் ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். இப்போ மெஹந்தின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு நான் போடுற டிசைன்ஸ் நல்லா வரும் அப்படின்ற கான்பிடன்ஸ் இருக்கணும். மாடலிங்ன்றப்போ என்னால நல்ல போஸ்ட் கொடுக்க முடியும், என்னால கான்பிடென்ட்டா எந்த இடத்துலனாலும் அழகா என்னோட வேலையை செய்ய முடியும் அப்படின்ற கான்பிடன்ஸ் இருந்தாலே போதும். செல்ஃப் கான்பிடன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நான் நம்ம பண்ற ஒர்க் நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பிடிச்சிதான் பண்றோம். ஸோ வந்துட்டு நம்ம பண்றது நல்லா இருக்கு அப்படின்ற செல்ஃப் கான்பிடன்ஸோட பண்ணா அவங்களாலையும் சக்சஸ்ஃபுல்லா வர முடியும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ மோட்டிவேஷனோட செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஒரு ஹையர் பொசிஷனுக்கு வேணாலும் போகலாம் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில இணைஞ்சு நிறைய விஷயங்கள் மற்றும் உங்களோட வாழ்க்கையில நீங்க சந்திச்ச சவால்கள், அதுல இருந்து மீண்டு வந்த அந்த ஒரு விஷயத்தை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரோஷினி.
2: Thank you.
1: Welcome. And அதோட நானுமே இப்போ இங்க நிகழ்ச்சியில இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் அடுத்த சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இன்னொரு புதிய முகத்தோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஸ்ரீஹரணி. நன்றி, டாடா பாபாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நேயர்கள் எல்லாருக்குமே உற்சாகமான மதிய வணக்கம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேச வந்திருக்கேன். நான் ஸ்ரீஹரிணி. ஸோ இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழே இந்த ஒரு மணி நேரம் நம்மளோட சுவாரஸ்யமான அந்த ஒரு பேச்சுவார்த்தை இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வணிக வளர்ச்சிக்கு முக்கியம் பொருளின் தரமா இல்லை வாடிக்கையாளரின் திருப்தியா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் முக்கியமான விஷயங்கள் பல இருக்குது. அதில் முதல் விஷயம் முதலீடு, அதுக்கப்புறமா பொருளாதாரத்தோட வளர்ச்சி, அதுக்கப்புறமா பணம், அப்புறம் புதிய புதிய தொழில்நுட்பங்கள், உழைப்பாளர்கள் மற்றும் புதிய கிளைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயம்தான் பொருளின் தரம் மற்றும் வாடிக்கையாளரின் திருப்தி. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி சொல்கிறது அப்படின்னா, ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருள் தரமாக இருந்தால் தான் வாடிக்கையாளரோட திருப்தி வந்து முழுமையாக இருக்கும். ஸோ பொருளை நம்ம தரமாக தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வணிகத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். ஸோ இந்த தலைப்பின் கீழே நீங்களும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707-8. ஓகே, தொடர்ச்சியாக நான் சில விஷயங்களை சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தை நம்ம செலவு பண்ணுறது மூலிமா பொருளோட தரம் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு விதத்தில் சரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதத்தில் பார்த்தா அது வந்து தவறான கருத்தாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த பொருள் முழுமையாக தரமாக இருக்கா அப்படிங்கிறத தயாரிக்கிற நம்மளே வந்து சொல்லக்கூடாது. ஸோ வாடிக்கையாளர்கள் தான் அந்த பொருளுக்கான தரத்தை நிர்ணயிக்கணும் மற்றும் விலையை நம்ம நிர்ணயிக்கிறது அவசியமான ஒன்று. ஸோ இந்த ஒரு விஷயங்களை தொடர்ந்து அடுத்த பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோனா எஃப்எம்மோட நம்பரான 9787-707-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசலாம்.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடைகிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல

0: ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன் அதாவது புத்தர் எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவி ஆகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க. அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவம் பஞ்சு எப்படி காத்தோட போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம் தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: பாட்டி, நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல இன்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: அலைவரிசையில சோனா சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க. 8 நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. இன்னைக்கு எந்த தலைப்பின் கீழே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வணிக வளர்ச்சிக்கு முக்கியம் பொருளின் தரமா இல்ல வாடிக்கையாளரின் திருப்தியா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம். வணக்கம் பாபா, நல்லா இருக்கீங்களா?
5: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன் கஸ்தூரி அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நானும் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க?
5: ஓகே ஓகேண்ணா.
6: அதாவதுங்க, இந்த தலைப்புல பேசலாமுங்க, வணிக வளர்ச்சிங்க. நல்ல தொழில வந்து எந்த ஒரு பொருள் தயார் பண்ணாலும் வந்து நல்ல தரமான பொருளா இருக்கணும். தரமும் எடையும் கரெக்டா இருந்தது அப்படின்னா வந்து வாங்கக்கூடியவங்க அத நல்ல முறையில வாங்குவாங்க கண்டிப்பா. அதோட என்னங்க அப்படின்னா, வந்து ஒரு 10 வாங்குற இடத்துல வந்து 100 வாங்குற மாதிரி அவங்க வந்து வரவழைத்தா நல்லா இருக்கும். அந்த கடைக்கு போனா நல்லா இருக்குமா? பொருளும் நல்லா இருக்கு, எடையும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி 10 சொல்லும் போது அது 10 100 வருவாங்க. அப்ப அந்த வணிக வளம் நல்லா வளருங்க. அதனால

0: முதல்ல தரம் கண்டிப்பா வேணுங்க. தரமும் எடையும் கரெக்டா இருந்து அப்படின்னா நல்லா தொழில் நல்லா இருக்கு.
1: கண்டிப்பா
0: என்னுடைய கருத்துங்க.
1: கண்டிப்பா நன்றிண்ணா.
0: நன்றிங்க.
1: ஸோ திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி இன்னைக்கு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. முன்னுரிமை வந்து நம்ம பொருளோட தரத்துக்கு தான் கொடுக்கணும். ஸோ பொருள் வந்து தரமா இருந்துச்சு அப்படின்னா தான் வணிக வளர்ச்சி அப்படின்றது கூடுதலாக இருக்கும். ஸோ வாடிக்கையாளரோட திருப்தி ஆட்டோமேட்டிக்காக அதில் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கடையை தேடி நாலு பேர் வராங்க அப்படின்னா நம்மளோட பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் வாடிக்கையாளரோட திருப்தி அதில் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த ஒரு தலைப்பின் கீழே சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா நிகழ்ச்சியில பேசலாம். அண்ட் இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம் ஓட நம்பர் 9787707108. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்ப பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: இன்னைக்கு எந்த தலைப்பின் கீழே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வணிக வளர்ச்சிக்கு முக்கியம் பொருளின் தரமா இல்ல வாடிக்கையாளரின் திருப்தியா, இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ பொதுவாக பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் தரம் வந்து வாடிக்கையாளரை ஈர்க்கும், ஆனால் திருப்தி தான் அவங்கள தக்க வைக்கும். ஸோ இது ரெண்டையுமே, இது ஒன்று ஓகே இது ஒன்று வேண்டாம் அப்படின்னு நம்ம விட்டுறவே முடியாது. நமக்கு எப்படி வேலை செய்யறதுக்காகட்டும் எந்த ஒரு விஷயத்துக்காகட்டும் ரெண்டு கைகள் ரெண்டு கால்கள் இரண்டு கண்கள் இருக்கோ, அதே போல தான் நம்மளோட தொழில் வளர்ச்சிக்கும் இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு இன்னொரு விஷயத்தில் நம்ம சரியாக கவனத்தை கொடுக்கல அப்படின்னா அது வணிகத்தோட வீழ்ச்சிக்கு ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு நம்ம முக்கியமான விஷயமாக எந்த ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னா, வாடிக்கையாளர் வந்து இப்போ திருப்தியாக இருந்தாங்க அப்படின்னா தான் இன்னொரு முறை அந்த கடைக்கு நம்ம வருவாங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஒரு கடைக்கு சாப்பிட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடையில் பொருள் வந்து தரமாக இருக்குது, நமக்கு பிடிச்சிருக்கு, அதாவது சாப்பாடு பொருள் நல்லா இருக்குது, அதை நம்ம சாப்பிட்டு நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குது அப்படின்னா, இன்னொரு வாட்டி கடைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும், நம்ம ரொம்ப தூரத்தில் இருந்தனாலும் கண்டிப்பாக இந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு நம்ம மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அதை சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதே தான் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நடக்குது. இப்போ ஒரு கடையில் நம்ம வந்து பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா அதோட தரமும் விலையும் சரியானதாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொருத்தருக்கு நம்ம அதை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக அவங்களும் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலியமாக தான் அந்த தொழிலோட வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்குது. ஸோ நம்ம இது ஓகே இது வேண்டாம் அப்படின்னு பிரித்து பேச முடியாது. ஸோ இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. நம்ம நேயர்கள் கூட இப்போ பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், யாருங்க?
0: என்ன தலைப்புனா, வணிக வளர்ச்சிக்கு முக்கியம் பொருளின் தரமா இல்ல வாடிக்கையாளரின் திருப்தியா அப்படிங்கிறது தானா?
1: வணிக வளர்ச்சிக்கு தேவை
0: முக்கியம்
1: முக்கியம் வந்து வாடிக்கையாளரின்
0: திருப்தியா இல்ல பொருளின் தரமா?
1: வாடிக்கையாளரின் திருப்தியா அல்ல பொருளின் தரமா தானுங்க?
0: அதே தானா.
1: பேசிடலாங்களா?
0: பேசுங்கண்ணா அப்படியே.
1: சரி, இது சோன பண்பலையின் இணைப்பது போல சுரீத கரணி அவர்களுக்கும் நம்ம நேயர்களுக்கும் இது அன்பர்கள் வணக்கத்துடன் திருப்பூர் மாவட்டம் மூலூர் ஆதவன், நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம் வணக்கம் ஆதவன் அண்ணா, நல்லா இருக்கேன். இன்னைக்கு நீங்க கேட்டீங்க
1: நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கிறேன். வாடிக்கையாளரின் திருப்தியா அல்லது இந்த
0: பொருளின் தரமா?
1: வணிக வளர்ச்சி முக்கியம் வந்து பொருளின் தரம் மற்றும் வாடிக்கையாளரின் திருப்தி ரெண்டுமே வேணுங்க.
0: ஏனுங்க
1: காரணம் என்ன, பொருளுடைய தரம் நல்லா இருந்ததுனா தானே வாடிக்கையாளர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க.
0: கண்டிப்பாண்ணா.
1: என்னம்பாங்க, பொருள் அருமையா இருக்குயா இருக்கு, நாங்க வாங்குறோமே இந்த வணிக வளர்ச்சிக்கு அதுக்கு காரணமா இருக்கிற பொருள் வேற ரொம்ப அருமையா இருக்குது அப்படின்னு அவங்க திருப்பி படணும். அந்த அளவுக்கு வணிகளுக்கு அந்த பொருளின் தரம் நல்ல தரமா கொடுக்கணும், கொடுக்குற அந்த கொடுக்குற அந்த பொருள் வணிக வளர்ச்சிக்கு நிச்சயமா வந்து பொருளின் தரம் நல்லா இருக்கணும். வாடிக்கையாளர் திருப்தி இல்லைன்னா அந்த பொருள் சந்தையில வேலை போகாது.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதனால பொருளின் தரத்துடன் வணிக வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் பொருள் இருக்கலாம், அந்த பொருள் தரத்துக்கும் வாடிக்கையாளர் திருப்தி ரெண்டுமே அமைச்சுக்கணும், அப்பதான் அது வணிக வளர்ச்சிக்கு ரெண்டுமே முக்கிய காரணம்.
0: ஸ்ரீஹரணி திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவன் அண்ணா கால் பண்ணி இன்னைக்கு அவரோட கருத்துக்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. சோ ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்னு தொடர்புடையது அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. பொருளின் தரமும் ரொம்ப முக்கியம், வாடிக்கையாளரின் திருப்தியும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ தொடர்ச்சியாக இன்னும் நிறைய நேயர்களோட நம்ம இந்த தலைப்பின் கீழே பேசலாம். இப்போ அருமையான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை

0: வணக்கம்.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
3: டே ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளவு டல்லா நடந்து வந்துட்டு இருக்க?
2: ஒண்ணும் இல்ல சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையில இருந்து வெளியே தோர்த்து விட்டாங்க.
3: ரைஸ் கேட்டே சரி, அதுக்கே உன்னை கடையில இருந்து வெளியே தோர்த்து விட்டாங்க, ஃபுல்லா சொல்லு.
2: தோங்க தெரியுது பாரு, ரைஸ் மில்லு அங்க போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.
4: Two max, three max.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: என்ன தலைப்பின் கீழே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வணிக வளர்ச்சிக்கு முக்கியம் பொருளின் தரமா இல்ல வாடிக்கையாளரின் திருப்தியா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ தொடர்ச்சியா நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் ஸ்ரீஹரணி. சேலம் இரும்பாலிலிருந்து இணைப்பில் இணைபவர் எழிலரசி. நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்காங்க. நம்ம நேர்கள் சொந்தங்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா?
1: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க. எழிலரசி அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்க ஹரணி. அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்க.
1: நன்றிக்கா.
2: இப்ப நிறைய பேருக்கு வந்து வணிகம்ன்றது புரியாம, கொஞ்சம் முன்னாடி பேசினா கொஞ்சம் வணிகம்ன்றதே புரியல போல அவங்களுக்கு. வணிகம் என்பது வந்து பழைய கால மக்கள் வந்து எப்படின்னா, வணிகம் என்பது வந்து பண்டமாட்டு முறை, பண்டமெண்டல். ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வந்து நம்ம வாங்குவாங்க, பணத்துக்கு பதிலா மாத்தி இது பண்ணுவாங்க. வணிகம்ன்றது ஃபர்ஸ்ட் புரிதல் வேணும். வணிகம்ன்றது இதுதான். வணிகத்துல பல விதமான வணிகம் இருக்கு. பாத்தீங்கன்னா கடல் வழி போக்கு, கடல் வழி வணிகம், அப்புறம் நேர்முக வணிகம், மறைமுக வணிகம், தரை வழி போக்குவரத்து வணிகம், இப்படி பல விதமா வணிகத்தை பத்திலாம் இருக்கு. அது விவரிக்க டைம் பத்தாது நம்மளுக்கு, மத்தவங்களுக்கு எல்லாம் வழி விடணும். அதனால நான் ஷார்ட்டா பேசிட்டேன். அந்த வணிகத்தை பாத்தீங்கன்னா, அந்த வணிகத்துலதான் ஒரு ஒரு பொருளை வந்து ஒருத்தருக்கு நம்ம வந்து நுகர்வு, அதாவது நுகர்வோரும் விற்பவர்களும் வந்து நேர்முக வணிகத்துல சரியான முறையில இருக்கணும், மறுமுக வணிகமா இருந்தாலும் சரியான ஒரு முறையில கையாளணும். அந்த உயர்ந்த தரமான பொருளும் இருக்கணும், வந்து நுகர்வோருக்கு வந்து திருப்தி அடையக்கூடிய விதமாவும் இருக்கணும். பாத்தீங்கன்னா ஒரு உற்பத்தி, ஒரு பிசினஸ் உற்பத்தி அதிகரிக்கும் பொழுது, உற்பத்தி அதிகரிக்கும் பொழுது விலை குறையும், விலை குறையும் பொழுது உற்பத்தி அதிகரிக்கும், அளிப்பு மட்டும் எப்பொழுதும் மாறாது. இப்ப ஆண்டு வரை அதாவது தள்ளுபடி என்பது பாத்தீங்கன்னா, ஆண்டு வருமானத்தை கணக்கு வச்சு வணிகம் நடத்துவாங்க பிசினஸ் எல்லாம். தள்ளுபடின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டு இருப்பை வந்து விற்று கழித்தல் தான் தள்ளுபடி. நிறைய பேர் மக்கள் வந்து விழிப்புணர்வா இருக்கணும், தள்ளுபடி கொடுக்குறாங்கன்றதுனால ஏமாறக்கூடாது. இருக்கிற பழைய ஸ்டாக் விற்கிறதா தள்ளுபடி. இதை வந்து எல்லாருக்கும் நான் வந்து இப்ப நான் ஒரே பறைசாற்றுகிறேன்.
1: கண்டிப்பா
2: விழிப்புணர்வு தேவை எல்லாருக்கும். நன்றி, வாய்ப்பு. பாய்,
1: நன்றி.
2: வணக்கம். நன்றி.
1: ஓகே, இன்னைக்கு ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எழிலரசி அக்கா கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பா முதல்ல இது ரெண்டுக்குமே முன்னாடி விழிப்புணர்வு இருக்கணும். தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம பலதரப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாது, விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ தொடர்ச்சியா பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா
0: சந்திரசேகர்னா? வணக்கம். எல்லாருமே சூப்பரா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்கண்ணா?
1: வாடிக்கையாளர் போது இடத்துல சூப்பரான ஒரு பொருள் அப்படிங்கறது விக்கிறாங்கப்பா, தரமா இருக்குப்பா. அப்படின்னா காசு கூடுதலாக இருந்தா கூட அவங்க வாங்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அந்த ஒரு மனிதனுடைய அந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது அபரீதமான ஒரு வளர்ச்சியாக மாறுது. ரொம்ப குவாலிட்டியான பொருட்கள் அப்படிங்கறத தரமா விற்றானா அப்படின்னா உனக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடைக்கும். அது மாதிரி வணிக வளர்ச்சி அப்படிங்கறது இன்றைய காலகட்டத்துல தரமான பொருட்கள் மூலியமாகத்தான் இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் தரமான பொருட்கள் இருந்தாவே அவங்க திருப்தி அப்படிங்கறது பண்ணுவாங்க. அதனால அந்த தரமான ஒரு பொருட்கள் அப்படிங்கறது நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அதன் மூலியமா வாடிக்கையாளர் திருப்தி அடையும். வாடிக்கையாளர் திருப்தி அடையும் பொழுது ஆப்வியஸ்லி வணிகம் அப்படிங்கறது வளர்ச்சி அடையும். ஆனா பிரதானமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தரமான ஒரு பொருள், அந்த தரமான பொருள்ல கரெக்டா நம்ம விட்டோம் அப்படின்னா நிறைய வாடிக்கையாளரை நம்ம லைஃப்ல பெறவும் முடியும். அதற்கு தன்னிகரற்ற ஒரு நிலைமை அப்படிங்கறதையும் அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குப்பா.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நான் நன்றி, நான் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு.
1: தேங்க்யூ சோ மச்.
0: இன்னைக்கு காட்பாடியிலிருந்து சந்திரசேகரண்ணா கால் பண்ணி நம்ம கூட அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ சந்திரசேகரண்ணா சொன்ன மாதிரியே தான், என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பொருளோட தரத்துக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும், அடுத்ததாக வாடிக்கையாளரோட திருப்தி. ஸோ பொருள் வந்து தரமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாடிக்கையாளர்களோட திருப்தி வந்து வந்துடும். இதன் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா வணிகத்தின் வளர்ச்சி. ஸோ மூணுமே ஒரே விஷயத்தில் அடங்குது அப்படின்னா அது நம்ம பொருளோட தரம் தான். ஸோ எந்த ஒரு வணிகத்திலையும் எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் எந்த ஒரு தொழிலையும் ஃபஸ்ட்டு நம்ம முன்னுரிமை கொடுக்க வேண்டியது பொருளோட தரத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் அடுத்த எட்டத்திற்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான தலைப்போட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஸ்ரீஹரிணி. பேக் டு பேக்கில் ரெண்டு அருமையான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள். மறக்காமல் கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி. பாய் பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, உங்கள் அன்பு நாகராஜ் பேச வந்துட்டேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் தினமுமே நம்ம வந்து பல ஆரோக்கியமான விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறவங்க தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய ஆரோக்கியம்தான். அப்படி ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களில் இன்றைக்கி முதல் விஷயமா என்ன நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு காரமான உணவுகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க சாப்பிடும்போது எல்லாமே காரமாக தான் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் இந்த காரமாக சாப்பிட்டா ஃப்யூச்சரில் நிறைய ஹெல்த் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ எப்போ வேணால் வந்து அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து வரலாங்க. ஏன்னா காரமான உணவுகள் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும், ருசி ருசியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அப்படியே வந்து காரமாகவே சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஸோ இவங்க சில ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னாங்க, அதாவது மிளகாத்தூளோட அளவை குறைச்சிட்டு ஜீரகம், தனியா, மஞ்சள் இந்த மாதிரி மற்ற மசாலா பொருட்களோட அளவை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி சுவைக்காக பயன்படுத்தலாம். ஸோ அந்த காரத்தை மட்டும் கம்மி பண்ணிட்டு மற்ற பொருட்களோட அந்த குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி தினசரி அந்த காரம் சாப்பிட்றவங்க அவங்களுடைய உணவு முறைகளில் சில பொருட்களை ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். பழங்கள் அதிகமாக சாப்பிட்ணும், காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்ணும், பருப்பு வகைகள் அதிகமாக சாப்பிட்ணும், நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை அதிகமாக சாப்பிட்ணும். இப்படி சாப்பிடும்போது அந்த காரம் அந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே மாதிரி எவ்வளோ காரம் சாப்பிட்டாலும் நல்ல போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது உடலோட நீர்ச்சத்தை பராமரிக்கிறதுக்கு வந்து உதவும். அதே மாதிரி அந்த காரத்தினால் வரக்கூடிய பாதிப்புகளை கம்மி பண்ணும். அதே மாதிரி கார உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் தொடர்ந்து அசௌகரியம் ஏற்பட்டால் அந்த காரத்தோட அளவை கட்டாயமாக குறைக்கணும். ஸோ அந்த அறிகுறிகள் வந்து அதனால் கம்மியாகுது அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து காரமான உணவுகள் சாப்பிட்றவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். குறிப்பாக தண்ணீர் அதிகமாக குடிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்களை கேட்டுருங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787070178. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன,

0: அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்ற ஒரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்துல இருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜாக இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்றைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டராக சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள் வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. உங்கள் கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி பட்டுருந்தேன். ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்பலாம். இந்த நேரத்தில் நம்ம கூட சித்த மருத்துவர் தங்கதுரை ஐயா இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா உங்கள் கூட பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஐயா
2: சித்தர்களை பற்றியும் சித்த மருத்துவத்தை பற்றியும் மக்களுக்கு சோனா எஃப்எம் மூலம் சித்தர்களுடைய பாரம்பரியத்தை சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன்.
1: கண்டிப்பாங்க ஐயா. ஐயா சித்த மருத்துவம் அப்படின்றது ரொம்ப பழமையான மருத்துவம் அப்படி இருந்தாலுமே இன்றைக்கும் அதோடைய சிறப்புகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு புது ஒரு நோயோ இல்லை புது ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தாலும் இதற்கு சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது, சித்த மருத்துவத்தில் பல நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருதுங்கய்யா. ஸோ இந்த சித்த மருத்துவத்துடைய சிறப்புகள் பற்றி சொல்லுங்கய்யா.
2: பொதுவாக சித்த மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித் என்றால் அறிவு, சித் என்றால் அறிவு, சித்தர்கள் என்றால் பேரறிவாளர்கள். இப்போ பேரறிவு அப்படின்னா என்ன? இப்போது எத்தனையோ அறிவு சார்ந்த கல்விகளை நாம் படிக்கிறோம், அதுலேருந்து நமக்கு அறிவு கிடைச்சாலும் பேரறிவு என்பது ஆர்ட் ஆஃப் இம்மார்டாலிட்டி.

0: ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ்னஸ் சொல்லக்கூடிய சாகா கலையை பற்றின அறிவு. அந்த அறிவை பெற்று முக்தி மோட்சம் அடைந்து இன்றும் பூவுலகில் இருப்பவர்களே சித்தர்கள். அவர்கள் மெய்ஞானத்தினால் கண்டுணர்ந்த விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஞானம் மெய்ஞானம். அந்த மெய்ஞானத்தினால் கண்டு உணர்ந்து அனுபவித்து அவர்கள் சூடிகளிலே இந்த சித்த மருத்துவத்தை எதிர்கால உலக மக்களின் நன்மைக்காக அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் சித்தர்கள் சொன்ன அறிவியல் தத்துவங்கள் இன்றைய அறிவியல் தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டது. ரொம்ப நாம தான் அதை கண்டறிந்து தெரிஞ்சுக்கணும். அவங்க சொன்ன மருத்துவம் இப்போ பார்த்தீங்கன்னா மிக மிக தொன்மையான மருத்துவம். எந்த நாட்டுக்கு இல்லாத ஒரு பெருமை நம்ம நாட்டுக்கு உண்டுன்னா அது சித்தர்களுடைய மருத்துவம். அதனால் அது அவர்கள் சொன்ன மருத்துவம் என்பதனால அது சிறப்பானது.
1: கண்டிப்பாங்க ஐயா, சித்த மருத்துவம் ரொம்ப தொன்மையானது. அதே மாதிரி அதோடைய சிறப்புகள் பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. இந்த நேரத்தில் மன ஆரோக்கியம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம். அதாவது ஒவ்வொரு 5 பேரில் ஒரு முதியவர் கடுமையான மனநல பிரச்சனையோட வாழ்ந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு அறிக்கை வந்து இருக்குங்க. மனநல பிரச்சனையோட வாழ்ந்துட்டு வராராம். மனநலம் அப்படின்றது என்ன அப்படின்னா, வெறும் மன அழுத்தம் இல்லாத நிலை இல்லைங்க. இது நம்முடைய உளவியல் ரீதியான, அதே நேரத்தில் சமூக ரீதியான ஒட்டுமொத்த நல்வாழ்வு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி காலகட்டத்தில் மன அழுத்தம் என்பது சாதாரண ஒரு விஷயமா இருக்குங்க. அதாவது கோவிட்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம், நிறைய விஷயங்களை கடந்து தான் வந்தோம். கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் தனிமை, சோர்வு, அதே மாதிரி கல்வி சுமையால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற ஆய்வுகள் வந்து இருக்குது. அதே நேரத்தில் பதற்றம், மனச்சோர்வு காரணமாக படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் தவிப்பவர்களை கூட நம்ம வந்து பார்க்க முடியும். வாழ்க்கையில் மன அழுத்தம் வர்றது இயல்புங்க. ஆனால் அதை நம்ம எப்படி ஆரோக்கியமான முறையில் கையாளுகிறோம் அப்படின்றதான் நம்மளுடைய அந்த வெற்றிக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதற்கு நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு கொடுக்கறது ரொம்ப அவசியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று, ஆரோக்கியமான உணவு உடற்பயிற்சி, அதாவது தவிர்த்துக்கிறதுக்கு, மன அழுத்தம் வராமல் தவிர்க்கிறதுக்கு முறையான உணவு முறை உடலையும் மனதையும் புத்துணர்ச்சியாக வச்சுருக்கும். அதே மாதிரி தவறான பழக்க வழக்கங்களை தவிர்க்கிறது, எக்ஸாம்பிள் மது, போதைப் பொருள், இதிலிருந்து விலகி இருக்கிறது. அதே மாதிரி ஒரு எல்லையோடு இருக்கிறது, அதாவது நமக்குன்னு ஒரு ரூல்ஸ், அதாவது ஒரு கோடு, அந்த கோடை தாண்டாமல் நம்ம இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கோடை தாண்டாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு நாம விதி வச்சுக்கிட்டு அந்த விதியை தாண்டாமல் இருந்தோம் அப்படின்னா மன அழுத்தத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மோட அன்பு செலுத்துகிறவங்கக்கிட்ட நாமளும் அன்பு செலுத்தணும். அதே மாதிரி நம்ம செலுத்துகிறவங்களும் நம்மகிட்டையும் செலுத்துவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் நம்ம தயங்காமல் மருத்துவர்கிட்ட போகிறோம். அதே நேரத்தில் நம்ம மனநலம் பாதிக்கப்பட்டால் அப்படி போகிறோமா அப்படின்னா இல்லைங்க. ஸோ இது வந்து நம்ம பலவீனத்தோட அறிகுறி. நம்ம வந்து மைண்ட் செட் வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது, மனக்குழப்பமாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, அது வாரக்கணத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா உடனடியாக நம்ம வந்து மனநல மருத்துவரை அணுகணும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க. இப்போ பாட்டை கேட்டுருங்க.
1: சோன்மிட்டா சோக்கப்பே போடா.

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
2: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
3: டேய் ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக நடந்து வந்துட்டு இருக்க?
2: ஒன்றும் இல்லை சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையிலேருந்து வெளியே துரத்து விட்டாங்க.
3: ரைஸை கேட்டே சரி, அது ஏன் உன்னை கடையிலேருந்து வெளியே துரத்தி விட்டாங்க, ஃபுல்லாக சொல்லு.
2: தோ அங்கே தெரியுது பாரு ரைஸ் மில்லு, அங்கே போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நலமுடன் நிகழ்ச்சியில் ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்மளுடைய பாரம்பரிய வைத்திய முறைகள், வீட்டு வைத்திய முறைகள், நாட்டு வைத்திய முறைகள், பாட்டி வைத்திய முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதாவது அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த உணவு முறைகள், அதுக்கப்புறம் வீட்டிலேயே சளி, காய்ச்சல், இருமல், தும்மல் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு அவங்க ஃபாலோ பண்ண வைத்திய முறைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். குறிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த அந்த உணவு முறைகள் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. ஸோ ஒரு ஏதாவது ஒரு உடல்நல பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, அன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து உணவை மாற்றி அமைச்சுப்பாங்க. ஸோ அந்த உணவை வந்து அவங்கள வந்து குணப்படுத்தியிருக்கு. அதே மாதிரி வைத்திய முறைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு, சளி காய்ச்சல் இருமலுக்கு, ஸோ அதுவும் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம கூட ஏற்காட்டில் இன்றைக்கி யார் நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்கிறாங்க, மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் அப்படின்னா, ஒரு அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா இங்கே சளி இருமல் காய்ச்சல் தும்மல் இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் எப்படி வீட்லேயே வந்து குணப்படுத்துவீங்க? ஏன்னா இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குங்கக்கா. எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா இந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுவீங்கக்கா?
7: சரிங்க, நாங்கள் வந்து இங்கே மலைவாழ் மக்கள், காட்டில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கே வந்துட்டு மருத்துவ வசதியெலாம் இங்கே பக்கத்தில் கொஞ்சம் தூரமாக தான் போகணுங்க. அதனால் ஒரு திடீர்னு ஒரு எமர்ஜென்சினா வச்சுக்கோங்க, குழந்தைக்கு ரொம்ப சளியாக இருக்குது, அப்போ வந்து நாங்கள் அப்போ வீட்டு வைத்தியம் மாதிரி பண்ணிப்போம். நல்லா வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் பூண்டு, மஞ்சள், அப்புறம் மிளகு இதெல்லாம் நல்லா தூள் பண்ணி போட்டு அதை வச்சு நல்லா போர் வச்சு ஆவி பிடிக்க சொல்லுவோம். ஒரு ஹாஃப் அன் அவர் ஆவி பிடிச்சேன்னா அந்த மூஞ்செல்லாம் வேர்த்துதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சளியெல்லாம் கொஞ்சம் வெளியில் வர மாதிரினா கொஞ்சம் மூச்சோட கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு காய்ச்சல் நிறையா இருந்ததுன்னா நாங்கள் வந்து பச்சை தண்ணியில் நல்லா ஒரு காட்டன் துணியை நினச்சி நெத்தியில் போட்டு, அப்புறம் கொஞ்சம் அக்குள்ளெல்லாம் வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் சூடானோடனே அதை எடுத்துகிட்டு மறுபடியும் தண்ணியில் குளிஞ்சு மறுபடியும் அதே மாதிரி வச்சு காய்ச்சல் வந்து கொஞ்சம் தணிஞ்சிடுங்க. தணிஞ்சிட்டு ஏதாவது காய்ச்சல் மருந்து கொடுப்போம். அப்புறம் வந்து
6: கண்டிப்பாங்கக்கா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது ஏற்காட்டில் அந்த மருத்துவ வசதிகள் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான், மெடிக்கல் கூட வந்து

ரொம்ப ஒரு மெயினான ஒரு பிளேஸுக்கு வந்தால் தான் இருக்கும். ஸோ எப்படி ஒரு காய்ச்சல் சளி இருமல்லாம் வந்துச்சுன்னா எப்படி வீட்லேயே வந்து குணப்படுத்துருவாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா. இதை கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்கக்கா. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு வந்துடுங்க. ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். பாட்டை கேட்டுருங்க.

0: ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இந்த நேரத்துல நம்மளுடைய பழங்காலத்து உணவு முறைகள் பற்றி அதோட சிறப்புகள் பற்றியும் இந்த மாதம் முழுவதும் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ பழங்காலத்தில், அதாவது பழங்காலம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய தானியங்கள், சாமை, திணை, வரகு, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் பனை வெல்லம், இயற்கையான கல்லுப்பு, இதை மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி சுத்திகரிக்கப்பட்ட ரீஃபைன் மைதா, வெள்ளை சர்க்கரை, பாமாயில், அதிக ரசாயன கலவை இருக்கிற உப்புகள் இப்படின்னு நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். சாரி, வாழ்க்கை முறை மாற்றம் அப்படின்ற மீன்ஸ் நம்மளுடைய ஹெல்த்

ஹெல்த் வந்து பாதிக்கப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி நம்மளாம் அடுப்பில் தான் சமைப்போம். அந்த ஒரு காலகட்டங்களில் கூட மண்பானை வெண்கல பாத்திரங்கள்லாம் அதிகமாக பயன்படுத்துவோம். அதனால் அந்த சத்துக்கள்லாம் வந்து இப்போ உணவில் இருக்கிற சத்துக்கள் தான் நம்ம உடம்புக்கு வருது இல்லைங்களா, அந்த சத்துக்கள்லாம் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அலுமினியம் நான்ஸ்டிக் பாத்திரங்கள் வந்து பயன்படுத்துறதுனால, அதே மாதிரி குக்கரில் சாப்பிட்றதுனால நிறைய பாதிப்புகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ நிபுணர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப ஸ்பீடாக வந்து சமைக்கப்படுது. ஸோ அதே மாதிரி உணவு வகைகள், அதுக்கப்புறம் பதப்படுத்துதல். இப்போ அன்னைக்கெல்லாம் வந்து பருவநிலைக்கு ஏற்ற காய்கறிகள் கீரைகள் சமைச்ச உடனே சாப்பிட்ற ஒரு முறை வந்து இருந்தது. பதப்படுத்துகிற முறை அப்படின்றது இல்லைங்க. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதப்படுத்துகிற முறை, மாத கணக்கில் ஒரு பொருள் கெடாமல் இருக்கிறதுக்கு அது வந்து பதப்படுத்தப்படுது. டப்பாவில் அடைக்கப்பட்ட அந்த பேக்கட் ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இது எல்லாமே இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதனால தான் இன்றைக்கி வந்து சுகர், அதுக்கப்புறம் பிபி, கொலஸ்ட்ரால், இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய உணவு முறை ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அன்னைக்கு கால உணவுகளில் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருந்ததுங்க. சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இல்லை. ஆனால் இன்றைக்கி துரித உணவுகள்னாலையும் சத்து குறைபாட்டினாலையும் ரொம்ப சின்ன வயதிலே உடல் பருமன், சர்க்கரை நோய் அப்படின்னு பல நோய்கள் வந்து வருது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நம்ம பழங்காலத்து உணவு முறையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது எந்த ஒரு பாதிப்புகளுமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுட நிகழ்ச்சி. பாபா நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியா கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்க மக்களே. அதனால் கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையன் கூட. இன்னைக்கு இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரனுடன் ஆரம்பத்தில் என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆப்பிள் ஐஃபோன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு பெரிய அப்டேட் கொடுத்தது என்ன தெரியுங்களா, அந்த டைனமிக் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய அப்டேட்டு. ஒரு சில மொபைலுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டுன்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் வந்து அதை கவர்ந்துச்சு, நல்லா இருக்கேன் டைனமிக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறப்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து அது நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு ஆப்பிள் ஐஃபோனில் இருக்கக்கூடிய டைனமிக் ஐலாண்ட் அளவுக்கு இது வந்து சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இல்லை. நிறைய பேர் வந்து இன்னும் ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுறாங்க, இதில் இன்னும் நிறைய அப்டேட் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ விவோ அண்ட் ஐக்யூ மொபைலில் இருக்கக்கூடிய ஆர்ஜின் S6ல இந்த மாதிரி ஒரு ஐலாண்டை கொண்டு வந்தாங்க, அதுவுமே பார்க்கறதுக்கு செமையாக இருந்துச்சு. அது ஆர்ஜின் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு அதையுமே வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆர்ஜின் ஐலாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஏதோ ஒரு ஃபைல் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா கூட டக்குன்னு ட்ராக் அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்து அது மூலிமா அதை வந்து பண்ண வச்சாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதே மாதிரி இப்போ வந்து ஓப்போ, ரியல்மி மற்றும் ஒன் ப்ளஸ் இந்த மூணு மொபைல்லையுமே இருக்கக்கூடிய வாய்ஸ்லையும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஓப்போ மொபைல் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதில் இது வந்து லைவ் அலர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்லாம் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறீங்க அப்படிங்கிறப்ப மேலே பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வந்து அந்த ஓடிட்டுருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும், அந்த மியூசிக் சிம்பிள் காட்டும். அது பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஃபுட் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா அந்த ஆர்டரோட ஸ்டேட்டஸையும் நீங்கள் அங்கேயே செக் பண்ணிக்க முடியும். சார்ஜ் போடுறப்ப கூட அங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த லைவ் அலர்ட்ஸ் எது எதுக்கெல்லாம் ஒர்க் ஆகும், அதில் நம்ம எந்தெந்த ஆப்புக்கெலாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஓப்போ மொபைலோட செட்டிங் ஓப்பன் பண்ணி அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அண்ட் குயிக் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதுக்குள்ளே லைவ் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டு உங்களுக்கு எந்த ஆப்லாம் வேணுமோ அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு செமையான ஆப்ஷன், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வக்கரனுடன் உங்களுக்காக செமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேட்டு வாங்க மக்களே.

0: வேண் என்று நினைத்தாயோ?
1: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. அன்பே சிவன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: மச்சான், மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
2: அது ஒண்ணு இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
2: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய், என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம் குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
2: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லா ட்ரெண்டிங்கான அப்படி சொல்றாங்களே.
1: டேய், ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
3: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும், என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அதை சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். அதனால் கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கர். இப்போ என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்மார்ட் கேஜெட்டுன்னு கூட சொல்லலாம். இது ஒரு அற்புதமான ஸ்மார்ட் கேஜெட் தான். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆப்பிள்லேருந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஐபோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, இது ஒரு MP3 பிளேயர் மக்களே. இதை வச்சு என்ன பண்ண முடியும்னா, இதில் நம்ம வந்து பாட்டெல்லாம் கேட்டுக்க முடியும், MP3 சாங்ஸ்லாம் கேட்டுக்க முடியும், ஒரு சில டைம் வந்து வீடியோ சாங்ஸும் ஒரு சில மாடலில் வீடியோ சாங்ஸும் கேட்டுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் ஐபாட் வந்து இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ

வந்து அதை உருவாக்குறதில்ல. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஐபாட் வந்து இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு MP3 பிளேயர் மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறையா சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறேன். இதோட பெயர் கேசான் 32GB மினி MP3 பிளேயர் அப்படிங்கிறது அதோட பேர். இதில் ஒரு குட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளே டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்கிறதுனால நம்மளால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.77 இன்ச்சுக்கு ஒரு டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு அருமையான விஷயம் என்னென்னா இதில் ஹை குவாலிட்டி பாட்டு மியூசிக்லாம் கேட்டுக்க முடியும். இதில் ப்ளூடூத் 5.2 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹை குவாலிட்டி மியூசிக் கேட்டுக்க முடியும். ஓடிஜிஸும் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுலேயே இன்பில்ட்டாக ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட ஹெட்ஃபோன் இல்லைனா அந்த ஸ்பீக்கர்லையும் கேட்டுக்க முடியும். அலாரம் கிளாக் இருக்குது. இதிலேயே எஸ்டி கார்டும் சப்போர்ட் பண்ணும், அதாவது மெமரி கார்டும் சப்போர்ட் பண்ணும். இ புக்ஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். எஃப்எம் ரேடியோ கேட்டுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதுலேயே ஒரு மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இதில் ரெக்கார்டும் பண்ணிக்க முடியும். நீங்கள் உங்களோட வாய்ஸில் இதில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு குட்டி ஃபோன் மாதிரி தான் இருக்கும். இதில் பண்ணுறதான் நம்மளால் மொபைல் ஃபோன்லேயே பண்ண முடியுமே இதுவாக. அப்புறம் எதுக்கு நான் இது வாங்கணும் அப்படிங்கிற டவுட் உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும். நீங்கள் ஒரு யூனிக்கான ஒரு கேஜெட் வாங்கணும், ஒரு MP3 பிளேயர் பாட்டுக்கு அதிக முக்கியத்துவமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு MP3 பிளேயர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேசான் 32GB மினி MP3 பிளேயர் அப்படிங்கிறது அதோட பேர். இது ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இதோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2995 ரூபாயாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். உங்களுக்காக சூப்பரான அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க.

0: விவசாயிகள் இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம், எதிர்காலத்தை காப்போம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டேன். நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு சூப்பரான செமையான விஷயம் கேட்டிருப்பீங்க. அடுத்து உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் தனித்துவமா வித்தியாசமா சூப்பரா இருந்திருக்கும். அந்த பாட்டெல்லாம் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களை மட்டும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம்ல. அனுப்ப வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787107 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கருத்துக்கள் அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. அப்பதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல யாரு எந்த ஊர்ல இருந்து ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எங்களால சொல்ல முடியும். அதனால கருத்துக்கள் ஏதா இருந்தா மறக்காம சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில அடுத்து துபாக்கர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு யூபிஐ ஆப்ல எப்படி நம்ம வந்து யூபிஐ லைட்டை ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத பத்தி சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது ஒரு பேடிஎம் ஆப் ஆகட்டும் இல்ல கூகுள் பே ஆப் ஆகட்டும், அதுல யூபிஐ லைட்டை எப்படி ஆட் பண்றது இருக்கும். சமயத்தில் உங்களுக்கு இந்த யூபிஐ லைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்கேன் பண்ணி பின் நம்பர் போடாமலே பே பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூபிஐ லைட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை ஃபோன்பே ஆப்பில் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன்பே ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ண உடனே டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டதுக்கப்புறம் அப்படியே கீழே தள்ளினீங்கன்னா அங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கே மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணி அப்படியே திரும்ப கீழே தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா அங்கே பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யூபிஐ லைட் அப்படின்னு இருக்கும், யூபிஐ சர்க்கிள், ஆட்டோபே, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் யூபிஐ லைட் அப்படிங்கிற அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே ஆட் பண்ணியிருக்கும். அங்கே உங்களோட அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணி ஆட் மணி அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே அமௌண்ட் ஆட் ஆகிடும். இந்த மாதிரி தான் ஃபோன்பே ஆப்பில் யூபிஐ லைட்டை ஆக்டிவேட் பண்ணணும். இது ஒரு சூப்பரான ஃபீச்சர், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கூகுள் பே, பேடிஎம்லாம் யூபிஐ லைட்டை வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஆனால் ஃபோன்பேயில் மட்டும் இந்த மாதிரி மேனேஜ் பேமெண்ட்குள்ளே போய் தான் உங்களால் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். நீங்கள் ஃபோன்பே ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இது தெரியல, தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இதை சொல்லி ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான அருமையான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே. பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
2: டே ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளவு டல்லா நடந்து வந்துட்டு இருக்க?
1: ஒண்ணும் இல்ல சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையில இருந்து வெளியே தோர்த்து விட்டாங்க.
2: ரைஸ் கேட்டே சரி, அதுக்கே உன்னை கடையில இருந்து வெளியே தோர்த்து விட்டாங்க, ஃபுல்லா சொல்லு.
1: தோ அங்க தெரியுது பாரு ரைஸ் மில்லு, அங்க போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.
3: Two match, three match.

0: ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். ஆரோக்கியம் தரும் உள்ளூர் உணவு பாரம்பரியத்தின் அடையாளம். விவசாயம் காப்போம், உள்ளூர் உணவே உண்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கரும் கூட ஜாலியாக பேசிட்டு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். டெக்ரு நிகழ்ச்சி பற்றினா கருத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். கருத்துக்கள்னா எந்த மாதிரி இது வாக்கர் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் உங்ககிட்ட டெக்ரு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் சொல்கிறல்ல, அதெல்லாம் உங்களுக்கு புரியுது புரியலை, ஏதாவது விளங்குது விளங்கலை, இது நீங்கள் சொன்னது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, வாக்கர் நீங்கள் சொன்னது செட்டே ஆகலை ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் நீங்கள் டெக்ரு நிகழ்ச்சி பற்றின இருந்ததுன்னா அப்படின்னா நீங்கள் எனக்கு சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனைத் தொடர்ந்து ஒரு சாமியான சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த பாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அதே நம்பர் தான் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப இதில் பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. அப்போ தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் யார் எந்த ஊர்லேருந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத என்னால் தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கிறேன் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கிறேன் கூட. இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஆப் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆப்போட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் கிளீனர் ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறது அதோட பேர். இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இந்த ஆப்பில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண உடனே இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேனர் இருக்கும், ஸ்கேன் நவுன் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா உங்கள் ஃபோனை ஃபுல்லாக ஒரு டைம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஜங்க் ஃபைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கும், ஈஸியாக க்ளீன் பண்ணிவிடும். நீங்கள் ஜங்க் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை தொட்டிங்கனாலே போதும் உங்கள் ஃபோனில் இருக்க தேவையில்லாத ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிடும். அந்த ஜங்க் ஃபைல்ஸை மட்டும்தான் க்ளீன் பண்ணுமா அது பார்க்க, வேறு எதுவும் இது பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலேயே பார்த்தீங்கன்னா டீப் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டீப் ஸ்கேனை மட்டும் தொட்டு நீங்கள் உங்கள் ஃபோனை டீப்பாக ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் ஏதாவது வைரஸ் இருக்கா அப்படிங்கிறத காட்டிடும். உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா ஃபைல்ஸுமே ஸ்கேன் பண்ணிவிட்டு எத்தனை ஃபைல்ஸை நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நேரத்தில் இதை ஸ்கேன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது வைரஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி சொல்லிவிடும். இதிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபைல் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணுன்னா உங்கள் ஃபோனில் ஜங்க் ஃபைல்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணதில்லை, அப்போ கேச்சஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ரெசிடியல் ஃபைல்ஸ் இருக்குது, மெமரி எவ்வளோ எடுத்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அதை தெளிவாக காட்டிடும். அது மட்டும் இல்லாமல் அன்யூஸ்டு ஆப்ஸ்னாலையும் நம்ம ஃபோனோட ஸ்டோரேஜ் நிறையா ஃபில் ஆகியிருக்கும். அந்த மாதிரி அன்யூஸ்டு ஆப்ஸை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ MB இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டிடும். அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக டெலீட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கேன் பண்ண ஹிஸ்ட்ரியுமே இது காட்டும், எவ்வளோ நாளைக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க, எப்போ ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஹிஸ்ட்ரியும் காட்டும். நீங்கள் அதை வச்சும் நீங்கள் பார்த்துக்க முடியும். இதுலேயே பேட்டரி இன்ஃபர்மேஷன் உங்களால் பார்த்துக்க முடியும். அந்த பேட்டரி இன்ஃபர்மேஷனில் உங்கள் ஃபோனில் எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது, உங்களோட மொபைலோட பேட்டரி ஹெல்த் எவ்வளோ இருக்குது, உங்கள் பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே இதில் காட்டிடும். நீங்கள் இந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆன்டிவைரஸ், ஜங்க் கிளீனர் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த ஆப்போட பெயர் ஃபோன் கிளீனர் ஆன்டிவைரஸ், ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இந்த ஆப்போட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 MB தான். இந்த ஆப் வேணும்னா ஒரு டைம் ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு தேவைப்பட்ட இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் இன்னைக்கு டெக்ரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக்ரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787

8 7 7 0 107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. இன்னைக்கு உள்ளூர்ல இருந்து உலக லெவல் வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல செம்ம பேசு பொருளா செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல நம்மள சுத்தி செம்ம ட்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8

நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அந்த ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். ஸோ இன்றைக்கும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இந்த ரெண்டு பேரை மட்டும் கண்டிப்பாக மறக்கவே வந்து முடியாது. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் நம்மளைய ரொம்ப ரொம்ப அதிகமாக அளவச்சவங்களை மறக்க முடியாது. இன்னொருத்தவங்க யார் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்மளைய அதிகமாக சிரிக்க வச்சவங்களை மறக்கவே வந்து முடியாது. ஸோ இன்றைக்கி என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களைய அதிகமாக சிரிக்க வச்ச நபர் யார் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்களைய அதிகமாக சிரிக்க வச்ச நபர் யார் அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787 7070 8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களைய அதிகமாக சிரிக்க வச்ச நபர் யார் அப்படின்றத. இப்போது என்னை கேட்டிங்க அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும் போது லோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவள் எப்பயும் பார்த்தாலுமே பயங்கரமாக காமெடி பண்ணிட்டுருப்பான். அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டான். பயங்கர லெத்தாஜிக்காக வந்து விட்டுருவான். இதுதானே பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காமெடி பண்ணுவான். என் லைஃப்பில் என்னை ரொம்ப சிரிக்க வச்ச நபர்களில் அவனும் வந்து ஒருத்தன். அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஜெயசூர்யா, அதுக்கப்புறம் கார்த்திக் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் காம்போவுமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். கண்டிப்பாக எல்லா கிளாஸ்லேயும் இந்த மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் ஃபன்னாக வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் இந்த மூணு பேரும் என் வாழ்க்கையில் என்னை பயங்கரமாக சிரிக்க வச்சாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து சொல்லுங்கள். நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் உங்களைய அதிகமாக சிரிக்க வச்ச நபர் யார் அப்படின்றத. சோனா எஃப்எம்மோட 9787 7070 8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி தாண்டோன்னு அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்னு விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்ற சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின்

0: குரல் சமுதாய வானொலியில்
1: கொடுக்கிறதுக்கு
2: காசு எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டியா?
1: ஆமா, எப்படி வந்துச்சு?
2: அதுவா, எங்க அம்மா அப்பா எனக்கு ஆசையா வாங்கி வச்சிருந்த நகைய உனக்காக அபேஸ் பண்ணிட்டேன்.
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில உங்க லைஃப்ல உங்களையே அதிகமா சிரிக்க வச்ச ஒரு நபர்னா யாரு அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியே வந்திருக்கு. சோ இதை பத்தி நீங்க என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நம்ம லைஃப்பில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரெண்டே ரெண்டு கேட்டகரி மட்டும் நம்மளால் மறக்கவே வந்த முடியாது. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மளையே அதிகமாக அள வச்சவங்க, இன்னொன்று நம்மளையே அதிகமாக சிரிக்க வச்சவங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அதான் வந்து கேள்வியே வந்திருக்கு. ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன். ஸோ முன்னாடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு புதிய விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோவிலுக்குள்ளே, அதாவது முக்கியமான கோவிலுக்குள்ளே ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பக்தர்கள்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன அப்படின்னா, எப்படிங்க கோவிலுக்குள்ளே ஃபோன்லாம் எல்லாமே எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து கொந்தளிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்போது நம்ம சேலம் சுகவனேஸ்வரர் கோவில் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு ரிலீஃபை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அந்த சேலம் சுகவனேஸ்வரர் கோவிலுக்குள்ளே போகிறவங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம், அதனால் நீங்கள் ஃபோனை உங்ககிட்டே வந்து வச்சுக்கலாம், சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்ககிட்டே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களையே அதிகமாக சிரிக்க வச்ச நபர் யார் அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நான் பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கேன், கேட்டு வந்துருங்க.

இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்க லைஃப்ல உங்க

0: வாழ்க்கையில் உங்களையே அதிகமாக சிரிக்க வச்சவங்க யார் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிபவயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ உங்களையே சிரிக்க வச்ச நபரை பற்றி என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க யார், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதகா பட்டியில இருந்து பேசுறேன்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் சார், நல்லா இருக்கோம்.
0: ஓகே ஓகே,
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா
1: இருக்கேன்.
0: சந்தோஷம் சந்தோஷம். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில உங்களை அதிகமா சிரிக்க வச்ச நபர்னா யார சொல்வீங்க?
1: சிரிப்பு வருதுன்னா ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும். ரிலேஷன்ல யாராவது தூர தூர வினார்கள் வரும்போது, அதாவது நெருங்கிய உறவினர்கள் தூரத்துல இருந்து வரும்போது ஒரு சிரிப்பு வரும். அப்புறம் அவங்கள்ட்ட அளவுலாவிய உக்காந்துக்கிட்டு பேசிட்டு இருப்போம், பெரிய பெரிய உக்காந்துட்டு பேசிட்டு இருப்போம், அவரு கூட்டமே கூடிரும். அந்த அளவுக்கு எல்லாரும் எங்க பிள்ளைங்க கூட தூங்காத எங்க நாத்தனார் எல்லாம் வந்தாங்கன்னா தூங்காத ரவுண்டு கட்டி உக்காந்துப்பாங்க. நைட்ல 12 மணிக்கே டீ போட்டுட்டு உட்காந்துட்டு டீ குடிச்சுட்டு அந்த அளவுக்கெல்லாம் ஜோரா இருக்கும். அப்புறம் அடுத்தது எங்க பெரிய பொண்ணு வந்தாக்க நல்லது, ஏமா ஜாலியா இருக்கம்மா, ஏமா இப்படி இருக்கீங்க, என்ன வேண்டாம், எதாச்சாலும் சொல்லுமா, உடம்புல ஏதாவது முடியலன்னா சொல்லு, அப்படி இப்படி கேட்பாங்க. எனக்கு

0: ஆசிரியர்லாம் நல்லா சந்தோஷமா பேசிட்டு இருப்போம். அந்த பிள்ளைங்க வந்தாங்கன்னா எனக்கு ஹாப்பியா இருக்கும். அதே போல நாத்தனார் வந்தாலும் ஹாப்பியா
1: இருக்கும்.
0: பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்க அதிகமா எனக்கு இல்ல, இருந்தாலும் எப்ப படிச்சு கூட படிச்சிருந்த வந்தாங்கன்னா ஒரு சந்தோஷம் வரும்ல. யாருக்குமே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், ஜாலியா பொழுது போயிரும், அவ்வளவுதான். சரி,
1: எனக்கு வந்து ஃப்ரெண்டு லொகேஷன் ஒருத்தர் இருந்தாரு, அவரு வந்து பயங்கரமா சிரிக்க வச்சாரு. அந்த அளவுக்கு அவர் காமெடி பண்ணி பயங்கரமா வச்சிருப்பாரு. ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு. நன்றி. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் பேசலாம். இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்குங்க, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
2: டேய் ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளவு டல்லா நடந்து வந்துட்டு இருக்க?
1: ஒண்ணும் இல்ல சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையில இருந்து வெளியே துரத்தி விட்டாங்க.
2: ரைஸ் கேட்டே சரி, அதுக்கே உன்னை கடையில இருந்து வெளியே துரத்தி விட்டாங்க, ஃபுல்லா சொல்லு.
1: தோ அங்க தெரியுது பாரு ரைஸ் மில்ல, அங்க போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.
3: 2 மேட்ச், 3 மேட்ச்.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.
3: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று
4: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
5: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வரமாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
4: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
5: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
4: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
3: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
4: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
6: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
7: இது வாலிப வயசு.
8: என்ன இது வாலிப வயசு?
9: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களையே அதிகமாக சிரிக்க வச்சது யார் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி

0: பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ யார் அவரு, அவர் வாழ்க்கையில் அவரை யாரை ரொம்ப சிரிக்க வச்சிருக்கிறாரு, அவரை யாரை சிரிக்க வச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். இது வாரி வயசுக்குரிய அவர்களுக்கும் அந்த நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். திருப்பூர் மாவட்டம் மோ ராதவன்.
0: மாலை வணக்கம்னா ஆதவனா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: மிகவும் நலமாக இருக்கிறேன். என்னைய வாழ்க்கையில் ரொம்ப சிரிக்க வச்ச அளத்தையும் சொல்ல போறேன்.
0: சொல்லுங்கண்ணா, பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: வயசுல அப்ப எனக்கு குறைஞ்ச வச்சுமா ஒரு ஏழு பிள்ளை இருக்கா. கணேசன் ஒருத்தர் சொல்ல கல்யாணம் ஆகி பேரல எடுத்தாரு. அவர் அப்போ அப்படியே பாத்துங்க, என்னையோட ஒரு ரெண்டு வயசு குறை இருக்கும், ஒரு அஞ்சு நாலு நாலு வயசுக்குள்ள இருந்திருக்கோம்.
0: என்ன
1: பண்ணிட்டு அப்படின்னா, எல்லாரும் இந்த அப்பல இந்த இருக்கிறவங்கல்ல வெளியே இருக்கிறவங்கள இந்த பீடி குடிப்பாங்கல்ல, அத அவருக்கு அந்த வயசுல ஒரு வினோதமான ஆசை வச்சு அது என்ன வாயில வச்சு பீடி குடிக்கல, அது என்ன திங்காட்டு போய் புக வருதுன்னு சோதனை பண்றதுக்காக வீட்டுக்குள்ள
0: போயிங்க.
1: பிடிப்பிடி யாரும் போட்டு போய் பத்த வச்சு போயிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன அந்த நாதஞ்சி போட்டு இருக்காரு. அதுவும் நாலஞ்சு இளவு வயசுல போச்சுங்களா, ஏதோ நாலு வயசுல ஏதோ மத்தவங்க போய் கூட்டா அந்த நாலஞ்சு போட்டு கூட நாலஞ்சு பேருக்கு தெரியும். அப்போ எங்க அப்பா ஆசிரியர் அவருக்கு எங்க அப்பாவோட நண்பர் இருந்த ஆசிரியர் பக்கத்து வீட்டுல இருந்தார் ரத்தனம் அப்படிங்கிறவர், இரட்டை படிக்கிற ஊர்ல நடந்துருங்கிறது. அப்புறம் என்னமோ ரெண்டு பேரும் சமையல் வேறு சில எங்களுக்கு எல்லாம் பசி எடுத்து கரைச்சி கரடா திரடா கதையை நல்லா அடிக்கிறோம். இங்கேயுமே நாலஞ்சு தெருக்கு தெரியல. அப்புறம் இந்த மாடு ஆடு மாடு எல்லாம் இருந்ததுன்னா இந்த மூத்திரம் வச்சிருப்ப குட்டி போட்டு இந்த முருங்காயில எனக்கு வாங்கல ஒரு குச்சியில வச்சு குட்டி
0: என்னங்க,
1: அது அந்த ஆசிரியர் கோவிந்தா கோவிந்தான்னு சத்தம் போட்டு சென்னல் வழிய போட்டு குச்சியை இழுத்து கிழிச்சு திறந்து விட்டாரு. அது திறந்து விட்டது கூட பரவாயில்லைங்க,
0: என்னங்க
1: இந்த பையன் இருந்தாரு இந்த அப்பாவுக்கு வாசல கோபம் ஏன்டா இப்படி பண்ண அதுன்னு கேட்டது. எல்லாம் வாயில் என்னமோ வச்சாங்க போக போயே வருதுன்னு அது குடி குடி குடிச்சு பாக்குறதுக்கு கட்டி தள்ளினாது, நான் அது திறக்க முடியல அதுக்காக வந்து இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லு. நான் கண்ணுல கண்ணீர் வலி உளுந்து வந்து சிரிச்சு அது வேற கதைங்க. ஆனா எங்க அப்பாட்டு வேணுங்கிற அடி
0: எடுத்துக்குங்க.
1: இருந்தாலுமோ மற்ற இல்லாம வந்து பேன் எடுத்து இருந்தாலும் இளவயசுல அரியத்தனமா எல்லாம் செய்ய போய் இப்படி மாட்டிக்கிட்டு கதவு திறக்க முடியாம எல்லாம் குச்சி போட்டு திறந்து விட்டு அதுக்கு உண்மையான காரணம் சொல்லி எல்லாம் ரொம்ப கண்ணுல எண்ணீர் வழி எல்லாருமே சிரிச்சு போட்டாங்க. அந்த லைன்ல மறக்கவே முடியலீங்க. அது என்ன நேரிலோட சோனா போன் மூலியம் வந்தது, ஏன்னா இதுல எல்லா வயசுல நடக்கிறது அரியத்தனமா பண்றது
0: தானுங்க. உங்களோட வாழ்க்கையில உங்களையே யாரு அதிகமா சிரிக்க வச்சாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க சொல்லுங்க, நான் என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படின்றத நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
1: இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு செம்ம பேசுபொருளாக போயிட்டுருக்கு. ஸோ அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். இப்போது ரீசன்ட் டேஸாக, அதாவது ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே வந்து நிறைய இடங்களில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து தோண்டிட்டுருக்காங்க. மண்ணுக்கடியில் தோண்டும் போது நிறைய பழங்கால சிற்பங்கள், பழங்கால கல்வெட்டுகள்லாம் வந்து கிடச்சிட்டு இருந்தது. இப்போது ரீசெண்டாக நம்ம மேட்டூர் இருக்குல்ல, மேட்டூர்லேயுமே காவேரி கரையோரமா ஒரு விஷயத்தை வந்து கண்டு பல்லவர் கால சிவலிங்கம், அதுக்கப்புறமா பாண்டியர் காலத்து நாணயம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்திருந்து நிறைய பேர் அதெல்லாம் ஃபோட்டோவாக எடுத்து இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் செம்மையாக வந்து போஸ்ட்லாம் போட்டுருந்தாங்க. ஸோ எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக வந்துருந்தது. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட், அதாவது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லாம் இருக்காங்கள, அவங்க இன்னும் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் பின்னாடி என்னென்ன வரலாறுகள்லாம் வந்து இருக்கும், இன்னும் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து ரிசர்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு தாத்தாவை பற்றி வந்து உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அவரோட அந்த ஸ்டோரி அப்படின்றது செம்ம இன்ஸ்பைரிங்காக வந்து இருக்க போகுதுங்க. இப்போது நம்மளில் நிறைய பேர்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, டயர்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம வேலைக்கெல்லாம் போக மாட்டோம், ரெஸ்ட் எடுப்போம். நிறைய பேர் இந்த 8 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக வந்துருக்கு, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாங்க. ஆனால் சண்முக சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தாத்தா, இவருக்கு 94 வயசாகுது. இவர் சென்னையில் ஒரு இடத்துல பேப்பர் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவ்வளோ ஆசையாக வந்து கூப்பிடுவாங்களாம். அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது 1999 இந்த 2000 இந்த வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் 2026 வரைக்கும் ரெகுலராக சைக்கிளில் போய் பேப்பர் போடுறாரு. ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் பால்லாம் வந்து போட்டுட்ருக்கிறாரு வீட்டுக்கு. அந்த கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷமாக லீவே எடுக்காமல் அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்துருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட போய் பார்த்து கேட்டுருக்காங்க, என்ன தாத்தா ஏன் இவ்வளோ வயசான காலத்தில் கஷ்டப்படுறீங்க, அதுவும் 94 வயசில் ஏன் இப்படி கஷ்டப்பட்டுருக்கீங்க, வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இல்லைங்க எனக்கு கஷ்டமாலாம் வந்து தெரில, எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதிலிருந்து இந்த வயசெல்லாம் வந்து ஒரு நம்பராக தான் அவர் வந்து பார்க்குறாரு. ஸோ நம்மளால் என்ன முடியும் அப்படின்றத வயசை வந்து தீர்மானிக்காது, நாம் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விஷயத்தில் எனக்கு வந்து புரியுதுங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்து வச்சுருக்கேன், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களைய அதிகமாக சிரிக்க வச்சது யாரு அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் யார், அவரை யார் அதிகமாக சிரிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம். அவங்கள அதிகமா சிரிக்க வச்சிருப்பாங்க. அதிகமா சிரிக்க வச்சா
1: என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான், பேர் வந்து சுதன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தான் என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அதிகமாகவே சிரிக்க வச்சான் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் அவன் கூட சேர்ந்தாவே. நம்ம லைஃப் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இல்ல இல்ல சூப்பரா தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவா தோணும். அது மட்டும் இல்லாம நல்லா காமெடி பண்ணுவான், மூவ் வித் ஃப்ளோவா சூப்பரா வந்து ஜோக் அடிப்பான். அண்ட் நம்ம ரொம்ப டல்லா இருந்தோம்னா எப்படியாவது நம்மள சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய முயற்சி அப்படிங்கறத போட்டு நம்மள வாழ்க்கையில சிரிக்க வைப்பான். அவன் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு லைஃப்ல இருந்ததுன்னா எவ்வளவு கஷ்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அதை நம்ம தாண்டி வந்துடலாம்.

0: அதிகமா அவன் வந்து என்ன சிரிக்க வச்சிருக்கான், குறிப்பிட்டு ஜோக் அடிப்பான், அதுக்கப்புறமா வந்து மிமிக்ரி பண்ணுவான், எதாவது ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணி நம்மள சிரிக்க வச்சிருவான். அதனால ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட், அவன் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன்.
1: சூப்பர் சூப்பர் அவரோட வாழ்க்கையில அவரை யாரு அதிகமா சிரிக்க வச்சாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பரா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. கேக்க அவ்வளவு சூப்பரா வந்து இருந்தது. சோ நீங்களும் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில உங்களை யாருங்க அதிகமா சிரிக்க வச்சா அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிபவயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. சோ இதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிபவயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தால் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க.

0: அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது, அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க. அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: நம்ம வாழ்க்கையில் யாரை மறக்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பாக நம்மளை சிரிக்க வச்சுருப்பாங்கள்ல, அவங்கள மறக்கவே வந்து மாட்டோம். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களைய அதிகமாக சிரிக்க வச்ச நபர் யார் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும், அதாவது உங்களைய உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக சிரிக்க வச்ச நபர் யார் அப்படின்றத என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள் சோனா எஃப்எம்மோட 9787070 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது சைனாவில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கங்க, அது சமூக வலைத்தளங்களில் செம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. நிஜமாலுமே அப்படி பண்ணாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலே வந்து கொடுத்துடலாம் போல் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. சைனாவில் ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமம் வந்து மலைவாழ் மக்கள் வாழ்கிற ஒரு கிராமம். அங்கே 20 மாணவர்கள் படிக்கிறாங்க, பள்ளிக்கெலாம் போய் படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு அவங்க அந்த மலையெல்லாம் கடந்து தான் ஸ்கூலுக்கெலாம் வந்து போவாங்களாம். ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னாலுமே 3 மணி நேரம் நடந்து அந்த மலையெல்லாம் கடந்து தான் வந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்துருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரிய வந்திருக்கு, 20 மாணவர்கள்லாம் 3 மணி நேரம் நடந்து போய் ஸ்கூல் படிக்கிறாங்களா, எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி நடந்து போகிறாங்களா அப்படின்றதுனால அந்த இந்த ஒரு விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது. அவங்க இந்த விஷயத்தில் தலையிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த மலை மேலே ஏறி போகிற மாதிரி ஒரு லிஃப்ட்டை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த லிஃப்ட் மூலிமா அவங்க வந்து ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கெலாம் போயிடலாமா. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைதளங்களில் செம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. நிஜமாலுமே மாணவர்களோட அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் எடுத்து பண்ணாங்கள்ல, வேறு லெவலுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க.

0: தட்டுல இவ்ளோ சாப்பாடு வச்சுட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

இந்த மாதிரி போட்டியெல்லாம் எங்கே வச்சாலும் அங்கெல்லாம் போய் நிப்பாண்டா இந்த குரு அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குது. அது சமூக வலைதளங்களில் செம பேசுபொருளாகவும் போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது இந்தியாவில் எக்ஸாக்டாக எந்த ஊருன்னு தெரில, ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஏரியாவில் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரு, செம ஃபேமஸான ஒரு கண்டென்ட் கிரியேட்டரு ஒரு போட்டியை வந்து வச்சுருக்கிறாருங்க. அது என்ன போட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது 34 நிமிஷத்துக்குள்ளே 67 குலோப் ஜாம் சாப்பிட்டா 10,000 ரூபாய் பரிசு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு போட்டியை நடத்துகிறாரு. ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு பெண் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போட்டிக்கு நாங்கள் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு விடுவிடுன்னு போய் 34 நிமிஷத்தில் 67 குலோப் ஜாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு 10,000 ரூபாய் பரிசையும் அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ வாவ், வாட் எ டிஃப்ரெண்ட்டான ஒரு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் செம்ம பேச பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு போட்டிலாம் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதில் கலந்துப்பீங்களா கலந்துக்க மாட்டீங்களா அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன விஷயம் தெரியுமா ஞாபகம் வருது, ஒரு காமெடியில் சூரியனாக இருக்கார்ல, சூரியனை வந்துட்டு பரோட்டா சாப்பிட போகிறல, அதுதாங்க வந்து ஞாபகம் வருது. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். நம்மக்கிட்ட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்லாம் இருக்கிறாங்க, சுவை டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் நம்ம கூட இணைய போகிறாங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்குங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மார்ட்டின் காட்டெஞ்சரோட சைனா மைடி காதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஆகாஷோட அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பாட்டு பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்கு, கேட்டு வாங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
2: டே ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளவு டல்லா நடந்து வந்துட்டு இருக்க?
1: ஒண்ணும் இல்ல சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையில இருந்து வெளியே தோர்த்து விட்டாங்க.
2: ரைஸ் கேட்டே சரி, அதுக்கே உன்னை கடையில இருந்து வெளியே தோர்த்து விட்டாங்க, ஃபுல்லா சொல்லு.
1: தோங்க தெரியுது பாரு, ரைஸ் மில்லு அங்க போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.
3: Too much! Very much!

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். சோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தோம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டர் டீம் இருக்கிறாங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுவை டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம அப்பாஸ் பிரதர், அதுக்கப்புறமா பாஷா பிரதர், இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்து இருக்க போகுது. இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சுவை டாக்ஸ் இந்த பேஜோட டீம் கிட்டே நம்ம பேசிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைமே நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இன்றைக்கும் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கூட ஷேர் பண்ண காத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தா இந்த தோசை லவர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். யார் பார்த்தாலும் பயங்கரமாக டெம்ட் ஆகிடுவாங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் தோசை கடைகள்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நானுமே உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தேன். செவ்வாப்பட்டியில் நிறைய தோசை கார்னர்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவ்வளோ சூப்பராக வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் அப்லோட் பண்ணது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிட்டன் ஸ்பாட் தான். எப்படி அந்த மாதிரியான கடைகள்லாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
8: அது சின்ன வயசுலேருந்து போய் நாங்கள் சாப்பிட்டு அதை பார்த்த கடை தான். நாங்கள் சாப்பிட்ட கடை தான் மோஸ்ட்டாக போடுவோம். தெரியாத கடையை எப்படி போடுவோம்னா, போய் எடுப்போம், ஷூட் எடுத்துருவோம். நம்மளுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தா மட்டும்தான் அதை அப்லோடே பண்ணுவோம். பிடிக்கலன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம் அந்த வீடியோ. அந்த மாதிரி நிறைய வீடியோ ஸ்கிப்லேயே இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான், டேஸ்ட்டும் நல்லா இருந்து பட்ஜெட் பைசா பட்ஜெட்டும் பார்க்கணும். நம்ம ஒரு சில பேர் அஃபோர்ட் பண்ண முடியும், ஒரு சில நேரம் பண்ண முடியாது, எக்ஸ்பென்ஸாக இருக்கும். ஸோ அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், யாருக்கும் தெரியாத கடையாகவும் இருக்கணும். நம்ம போட்டோம்னா அந்த கடைக்காரனுக்கும் ஏதோ பிரயோஜனமாக இருக்கணும். பெரிய கடைக்கு போய் நாமளாக எடுக்க மாட்டோம். ரோட் சைடு கடையாக இருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்மளால ஒரு 10 பேர் போய் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரிலேட்டட் மைண்ட் செட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சது இந்த மாதிரி.
7: சூப்பர் சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இப்போ சின்ன சின்ன கடைகளுக்கு ப்ரொமோஷன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் எடுத்து போடுறீங்களா? நிஜமாலுமே பார்க்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற கடைகள் எல்லாமே வந்து டேஸ்ட்டில் குவாலிட்டியில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் தெரியாத விஷயங்கள் தெரியாத கடைகளை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, நிஜமாலுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான கண்டென்ட் அப்லோட் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கர ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம சுவை டாக்ஸ் இவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கேன், கேட்டு வந்துருங்க.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தோம். இப்போ நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுவை டாக்ஸ் இந்த பேஜ்க்கான டீம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. நம்ம அப்பாஸ் பிரதர், அதுக்கப்புறமா பாஷா பிரதர், இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நம்ம உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்களும் லாஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க, கேட்க அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து முன்னாடி சொல்லியிருந்தீங்க, ஹிட்டன் ஸ்பாட்டில் இருக்கிற நிறைய கடைகளை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுவோம், தெரியாத கடைகளை நாங்கள் தெரியப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரியான கடைகள்லாம் நீங்கள் போடும்போது நானே பார்த்துருக்கேன், வியூஸ்லாம் பயங்கரமாக போகும், மில்லியன்ஸ்லாம் வியூஸ் போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி வியூஸ்லாம் போயிட்டு அந்த கடைக்கு கஸ்டமர்ஸ்லாம் போயிட்டு சாப்பிட்டு ஃபீட்பேக்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ திருப்பி அந்த கடை ஓனர்ஸ்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக பாராட்டியிருந்தாங்களா அவங்களே, வியூஸ்லாம் நிறையா வந்து இருந்தது, கஸ்டமரோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்ற மாதிரி பாராட்டியிருந்தாங்களா?
1: கண்டிப்பாக. அது இப்போது ரீசெண்டாக அம்மாவின் கைமானம்ன்ற ஒரு கடை, அது கடை முன்னாடி வந்து சின்னதாக புஷ்காட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. நாங்கள் பண்ணி போட்டால் அவங்களுக்கு தெரியாது நாங்கள் தான் போட்டோன்ட்டு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 500K மேலே ரீச்.
2: அது போட்டது எங்களுக்கே ஞாபகம் தெரியும், போட்டிருக்கோமா
1: அந்த மாதிரி போட்டது. அதில் நிறைய பேர் அவங்களுக்கு காட்டியிருக்காங்க இந்த வீடியோ, இவங்க போட்டிருக்காங்க போட்டிருக்காங்கன்ட்டு. அவங்களால எங்களை என் பேஜ் கண்டுபிடிக்க முடியல,
2: எங்களை ரீச் பண்ண முடியல சரியா.
1: அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃப்ளூன்சர் மூலமா அவருக்கு ரிலேட் ஆகி இவருக்கு ஒரு புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு. நம்ம வின்சென்ட் ரோட்ல, நம்ம வின்சென்ட் கேஸ்டல் இருக்குல்ல, அந்த ரோட்லயே ஒரு புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அந்த கடையில் நம்ம போட்டோவும் வச்சிருக்காரு.
0: சூப்பர் ப்ரோ, கேக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கு. அவரு கடையில் உங்க போட்டோ வச்சிருக்காரா?
2: ஆமா, பேனர்ல எங்க ரெண்டு பேர் போட்டோ வச்சிருந்தாரு.
1: இன்னும் இருக்கு, பர்மனண்டா இருக்கும் அது.
0: சூப்பர் சூப்பர் ப்ரோ, எனக்கே கேட்க ஒரு மாதிரி சம ஃபீலாக வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க?
2: ஹாப்பியாக இருந்துச்சு பார்த்துட்டு.
1: அது சொல்லவே முடியாது, ஏன்னா நம்ம ஸ்கிராச்ல இருந்து வந்திருக்கோம்.
0: சூப்பர் சூப்பர் ப்ரோ, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இன்னொருத்தரோட கடையில் உங்களோட போட்டோஸ்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேற லெவல் ஜி. இதுலேருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா, மக்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ் செம்ம ஹிட் ஆகும். ஸோ நீங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே அப்லோட் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தோம். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களைய அதிகமாக சிரிக்க வச்சது யார் அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வியாக வந்திருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி பண்ணியிருந்தாரு, அதெல்லாம் செம ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக வந்திருந்தது. அந்த எஃபெக்டை தான் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்ல, அதுக்கெல்லாம் கேட்டுட்டு யாரெல்லாம் கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மாள், அதுக்கப்புறமா திருப்பூர்லேருந்து ஆதோனண்ணா, வேலூர்லேருந்து சந்திரசேகரன், இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்களோட லைஃப்பில் அவங்கள யார் ரொம்ப அதிகமாக சிரிக்க வச்சாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் யாரை மறப்போமோ இல்லையோ கண்டிப்பாக அந்த சிரிக்க வைக்கிற பர்சன் தான் கண்டிப்பாக வந்து மறக்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து போணுச்சு. லாஸ்ட் மினிட்ல ஒரு ஃபன்னும் வந்து நடந்தது, அதெல்லாம் வேற லெவலில் வந்து இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடாபாவை சொல்லி கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களையும் வந்து மீட் பண்ணுறேன். பாய். Yeah.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: இருட்டை கண்டு மகனை பூட்டி வைப்பதை விட இரவிலும் கண்ணியம் தவறாத மகனை உருவாக்குவதே சமூகத்தின் உண்மையான பாதுகாப்பு. அதாவது பாதுகாப்பு அப்படின்றது பெண்களுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதிலையும் அவங்களுடைய நடமாட்டத்துக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கிறதும் அப்படின்றது கிடையாது. எந்த நேரத்திலும் பொதுவெளியில பெண்கள் ஒரு பொண்ணு சக மனிதனா மதிக்க கத்துக் கொடுக்கணும் அப்படின்ற ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் ஆண்களுக்கு கற்றுக் கொடுக்கறது தான் உண்மையான சமூக பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா அது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம வீட்டுல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கறோமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்வியா இருக்கு. அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வியாகவும் நான் வச்சிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமாரையும். 6 மணிக்கு மேல ஒரு பொண்ணு வெளியில போகாத அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை கட்டுப்படுத்தக்கூடிய நாம 6 மணிக்கு மேல ஒரு பொண்ணு வெளியே போறாங்க அப்படின்னு போது அந்த நேரத்துல ஆண்கள் தவறா பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு ஒழுக்கத்தை நாம ஏன் கற்றுக் கொடுக்கறது இல்ல அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய ஒரு கேள்வி. கடிகார முள் மாதிரி 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னா பெரும்பாலான வீடுகள்ல பதற்றம் அப்படின்றது அதிகமா தெரிய ஆரம்பிக்கும். மணி 6 ஆயிடுச்சு, இன்னும் சீக்கிரமா வீட்டுக்கு வராம என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு இந்த நேரத்துல என்ன வெளியே வேலை அப்படின்னு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள்ட்ட அதிகம் கேட்கக்கூடிய ஒரு பழக்கமா மாறிடுச்சு. இந்த மாதிரி அத்தனை கட்டுப்பாடுகளும் கேள்விகளும் வந்து பெண்களை நோக்கியே தான் இருக்க ஆரம்பிக்குது. ஆனா அதே வீட்டுல இருக்கக்கூடிய மகன் கிட்ட இந்த சமூகம் என்ன சொல்லி வளர்க்குது? நைட்டு 8 மணி ஆனாலும் அவங்க எங்க போனாலும் யாருக்கிட்ட பேசினாலும் அந்த கேள்வி அப்படின்றத நம்ம கேட்கிறோமா அப்படின்னு கேட்டா கேள்வி இல்ல. எல்லாத்துக்கும் மேல 6 மணிக்கு மேல ஒரு பொண்ணு வெளியில போறாங்க அப்படின்னு போது அவங்கள தவறா பார்க்க கூடாது, அவங்களை கேலி செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, அதை அடிப்படையில நம்ம கத்துக் கொடுத்துருக்கோமா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்குது. ஒரு பொண்ணு மாலை நேரத்துல இல்ல இரவுல வந்து வெளியில நடமாடும் போது ஒன்னு வேலையா இருக்கலாம் இல்ல படிப்பா இருக்கலாம், அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அவங்க வெளியில போறது போகாம இருக்கிறது. ஆனா அது அவங்களுடைய ஒழுக்கத்துக்கான சான்றதெல்லாம் இருக்கவே கூடாது. என்னைக்குமே நம்ம சமூகத்துல இருந்து இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நாம அவங்களை ஜட்ஜ் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு வந்து ஒரு கூண்டை அமைச்சிட்டு அதுக்கு வந்து பாதுகாப்பு அப்படின்ற ஒரு பெயர் வந்து நம்ம சூட்டுறது அதை வந்து முதல்ல நிறுத்திக்கணும்னு நினைக்கிறேன். மகள்களுக்கு பயத்தை ஊட்டி வளர்க்கறத விட்டுட்டு மகன்களுக்கு பெண்களை சமமா வந்து மதிக்க கத்துக்கணும், சக மனிதர்களா மதிக்கணும் அப்படின்ற ஒரு பண்பை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஆபத்து இருக்குதுன்னு வெளியில போகாத நம்ம பெண் பிள்ளைகள்கிட்ட சொல்றதை விட உன்னால எந்த பெண்ணுக்குமே எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்றத வந்து நாம ஏன் சொல்லிக் கொடுக்கறது இல்ல? இதுதான் வந்து உண்மையான சமத்துவமா இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத சொல்லுங்க. அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தருணத்துல இந்த கேள்வி வந்திருக்கும். அதை வந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து மகன்களுக்கு வந்து இதை சொல்லி வளர்த்திருக்கீங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாகவும் வச்சிருக்கேன். இது எல்லாருக்கானும் கேள்வியும் கூட. என்ன கேள்வி அப்படின்னா, 6 மணிக்கு மேல ஒரு பொண்ணு வெளியில போனா ஏன் வெளியே போற அப்படின்ற ஒரு கேள்வி வர ஆரம்பிக்குது. ஆனா இந்த கேள்வி ஆண்களுக்கு வருது அப்படின்னு கேட்டா ரொம்ப குறைவா இருக்க ஆரம்பிக்குது. சோ இது ஏன் இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787770107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ராஜ்குமார் ஏன் கிட்ட நீங்க தெரிவிக்கலாம். நேர்களே கால் பண்ணியும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நான் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ உங்களுக்காக தொடர்ந்து அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரியர்களே. இன்னைக்கு எந்த சாதனை பெண் பத்தி அடுத்ததா பகிர்ந்துக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ல அர்ஜுனா விருது ஒரு பெண்ணுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுவும் பேட்மிண்டன்ல சாதனை பண்ணிருக்கக்கூடிய ஒரு பெண். அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அவங்க எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். தெலுங்கானா மாநிலத்துல ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க தான் காயத்ரி கோபிசந்த். இவங்க 2003 ஆம் ஆண்டு மார்ச் 4 தேதி வந்து பிறக்க ஆரம்பிக்கிறார்.

அங்க இவங்களுடைய தந்தை புகழ்பெற்ற ஆல் இங்கிலாந்து சாம்பியன் இந்திய தேசிய பயிற்சியாளருமா இருக்கக்கூடிய புள்ளையல்லா கோபிசந்த் அப்படின்றவர் தான் இவர். இவங்களுடைய அம்மா வந்து முன்னாள் ஒலிம்பியன் மற்றும் தேசிய பேட்மிண்டன் வீராங்கனையா இருக்கக்கூடிய பிவிவி லட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்களுக்கு மகளா பிறக்கக்கூடியவங்க தான் காயத்ரி. விளையாட்டு பின்னணியை கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்துல பிறந்ததுனால சின்ன வயசுல இருந்தே ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய கோபிசந்த் பேட்மிண்டன் அகாடமியில பயிற்சியை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்துல ஒற்றையர் பிரிவுல வந்து இவங்க தேசிய அளவிலான இளையோர் போட்டிகள்ல பல போட்டிகள்ல பதக்கங்களும் வென்று சாதனையும் படைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சவால் வர ஆரம்பிக்குது. என்ன சவால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது சவால் வந்து கோபிசந்த் அவங்களுடைய மகளா இருக்கிறதுனால அவர் எப்படி உலக அளவுல எல்லாராலையும் பேசப்படுறதுக்கான ஒரு காரணமா மாறி இருக்காரோ, அவங்களுடைய பிள்ளையா இவங்க இருக்காங்க அப்படின் இவங்க மீது கவனம் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி ஒற்றையர் பிரிவுல தான் இவங்க வந்து விளையாண்டு இருந்தாங்க பேட்மிண்டன். அந்த நேரத்துல ஒரு இன்ஜூரி, மிகப்பெரிய இன்ஜூரி ஏற்பட ஆரம்பிக்குது. சோ அது ஏற்பட்டதுக்கு அப்புறமேட்டு தொடர்ந்து அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. சோ அறுவை சிகிச்சையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால வந்து ஒற்றையர் பிரிவுல விளையாட முடியாத சூழ்நிலை அப்படின்னு மாறி இரட்டையர் பிரிவுல வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. சோ இரட்டையர் பிரிவுல வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சோ இரட்டை பிரிவுல வந்து இவங்க கூட விளையாடுறதுக்காக கேரளாவை சேர்ந்த ட்ரீசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் வந்து கை கூக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவில அபாயகரமான மகளிர் இரட்டை ஜோடியா அவங்க வந்து உருவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய பாரம்பரியமிக்க ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடர்ல வந்து 2 முறை தொடர்ந்து இவங்க வந்து அரையிறுதிக்கு முன்னேறி உலகத்தையும் அதிர வச்சிருக்காங்க. சோ மிகப்பெரிய ஒரு சாம்பியன்ஷிப் அந்த போட்டின்னு சொல்லலாம். அந்த போட்டியில 2 முறை 2022-2023 ஆண்டுல வந்து இவங்க வந்து அந்த அரையிறுதிக்கு செல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2022 ஆண்டுல பர்மிங்ஹாம் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள்ல வந்து மகளிர் இரட்டையர் பிரிவுல வரலாற்று சிறப்புமிக்க வெண்கல பதக்கத்தை வெல்ல ஆரம்பிக்கிறாங்க. கலப்பு அணி பிரிவுல வந்து வெள்ளி பதக்கத்தையும் வெல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆசிய அணிகள் சாம்பியன்ஷிப்ல இந்திய மகளிர் அணி வந்து தங்கம் வெல்றதுக்கு மிக முக்கிய தூணா இருந்திருக்கக்கூடிய பெண்களா அவங்க இருந்திருக்காங்க. சோ உலக அரங்கல இந்த மாதிரியான தொடர்ந்து சாதனைகளை பண்றதுக்காக இந்திய அரசு இவங்களுக்கு கௌரவிக்கிற விதமா, அங்கீகாரம் கொடுக்கற விதமா வந்து அர்ஜுனா விருது, விளையாட்டு துறையில அதிக சாதனை பண்ணக்கூடிய நம்ம இந்தியாவில கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் வந்து அர்ஜுனா விருது. அந்த விருது வந்து காயத்ரி கோபிசந்த் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ இப்படி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தினுடைய பின்னணியோ இல்ல அப்பாவுடைய பெயரையோ முன்னாடி வர்றது அப்படின்றது, அது மூலியமா நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுடைய தனித்திறமை என்ன, நம்மளால என்ன முடியும், நம்மளுடைய திறமை என்ன, அதை வந்து வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தன்னோட திறமையின் மூலமா இப்போ அவங்களுக்கு அர்ஜுனா விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ இதே மாதிரி பெண்கள் நீங்களுமே ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால வெளியில வர முடியல அப்படின்னா மன உறுதியோட இருக்க ஆரம்பிங்க. மன உறுதி இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களால எந்த துறையிலும் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். சோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கு, அதெல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம், எதிர்காலத்தை காப்போம்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களி. நிகழ்ச்சியில் நான் அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 45 வயதை கடந்திருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு அவங்களுக்கு தேவைப்பட ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலும்பு மூட்டு இதெல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம், அதை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், சுகாதாரத்தை கடைபிடிக்கிறது எப்படி அப்படின்றது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு குறிப்பை பற்றி சொல்லலான் இருக்கேன். சர்வதேச மூட்டு தேய்மான ஆராய்ச்சி சங்கம் வந்து ஒரு ஆய்வை வந்து வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. 45 வயசுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெண்களுடைய உடல்ல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்கு இல்லையா,

அந்த ஹார்மோனுடைய அளவு குறையறதுனால மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய குருத்தெலும்பு இருக்கு இல்லையா, அது தேய்மானம் அடைய ஆரம்பிக்குது. இது ஆண்களை விட பெண்களுக்கு தான் 3 மடங்கு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வு குறிப்புகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ பெண்களுக்கு வந்து எலும்பு தேய்மானம் அப்படின்றது ரொம்ப அதிகமா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 45 வயசை கடந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து முட்டுகள் வந்து ஒன்றோடு ஒன்று உறையாம இருக்க உதவக்கூடிய அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, சைனோவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய திரவம், அந்த திரவம் வந்து மெனோபாஸ் காலகட்டத்துக்கு அப்புறமேட்டு இயல்பா வற்ற தொடங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி படியில ஏறும் போதா இருக்கட்டும், தரையில் அமர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போதா இருக்கட்டும், முட்டுகள் இருக்கு இல்லையா, அந்த முட்டுகள் எல்லாமே வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஒரு சத்தம் வர மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். குருத்தெலும்பு வந்து ரொம்ப மெலிஞ்சு போற மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்க ஆரம்பிக்கும். சோ இது வந்து ஒரு ஆரம்ப அறிகுறி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு வந்து காலையில கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, சோ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் இருக்காங்க, பாட்டிகள் இருக்காங்க அப்படின்னு போது அவங்க வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நிலை என்ன அப்படின்னா, காலையில எழுந்த உடனே தூங்கி எழுந்திருக்காங்க அப்படின்னு போது ஒரு 15 நிமிஷம் முழங்கால்கள் மடக்க முடியாம நீட்ட முடியாம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்க ஆரம்பிக்கும். நடக்கிறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகிதான் நடக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியான பிடிப்புகள்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் 40 வயதை கடந்த பெண்களுக்கு. அதே மாதிரி வயசானாலே வலி வர்றது சகஜம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாதாரணமா விட்டுருவாங்க, அதை கண்டிப்பா வந்து சாதாரணமா விட்டுறவே கூடாது. ஏன்னா பெண்கள் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை ஆரம்பத்துல வருது அப்படின்னு போது அதுக்கான தீர்வுகளை நீங்க முன்னாடியே வந்து முன்கூட்டியே உணவா இருக்கட்டும், எளிய உடற்பயிற்சியா இருக்கட்டும், இது மூலியமா பராமரிக்கிறது மூலியமா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அதை வந்து கடைபிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்க ஆரம்பிக்குது. சோ முட்டி வலி ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்னு போது முட்டி வலி ஏற்பட்ட உடனே ஒரே இடத்துல ஓய்வா உட்கார்ந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விட்டுட்டு மிதமான அசைவு அப்படின்றத அந்த முட்டிகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். அதை தொடர்ந்து கொடுக்கறது மூலியமா மூட்டுகள் வந்து ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிக்கும். சோ அதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், 40 வயதை கடந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். சோ மார்னிங் டைம்ல ஈவினிங் டைம்ல வந்து எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப பண்றது முக்கியம். நடக்க முடியாம இருக்காங்க அப்படின் போது முட்டி வலிக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்போது அவங்களுடைய அந்த ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைவா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான உணவுகளை கொடுக்கறது, எளிய முறை எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலே இந்த முட்டி வலிகள் எல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து ஆய்வு குறிப்புகள்ல சொல்லியிருக்காங்க. அதை டாக்டர்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது, இல்ல பெண்களுக்காக நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. அதை வந்து கடைபிடிக்கிறதுக்கு அன்றாட வாழ்க்கையில பலவிதமான செயல்முறைகள்லாம் இருக்க ஆரம்பிக்குது. உடற்பயிற்சி என்னென்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாமே வந்து நான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல உங்க எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கிறீர்களே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
2: டேய் ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளவு டல்லா நடந்து வந்துட்டு இருக்க?
1: ஒண்ணும் இல்ல சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையில இருந்து வெளியே துரத்து விட்டாங்க.
2: ரைஸ் கேட்டே சரி, அதுக்கே உன்னை கடையில இருந்து வெளியே துரத்தி விட்டாங்க, ஃபுல்லா சொல்லு.
1: தோ அங்க தெரியுது பாரு ரைஸ் மில்ல, அங்க போய் தான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி
3: விட்டாங்கடா. Too much, very much.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நீரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணாமா பகுதியில் நம்ம கூட அடுத்ததா யார் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய லலிதா அக்கா தான். ஸோ நம்ம சேலம்ல வந்து தயா இன்ஸ்ட்ரக்டரா இருக்காங்க. நம்ம சேலம் பகுதியில நிறைய பேருக்கு வந்து தயா அப்படின்ற ஒரு விஷயத்த பல பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய லலிதா மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நாம அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம் என்னமான விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கை பயணத்துல சவால்கள் கடந்து வந்த எல்லாத்தையும் என்னென்ன சொல்ல போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லலிதா மேம் வணக்கம். லலிதா மேம், நீங்க சொல்லிருந்தீங்க என்னோட வாழ்க்கையில பிஃபோர் மேரேஜ் அப்படின்றது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சது, அது எல்லாத்தையும் கடந்து நான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமேட்டு தான் நான் இப்போ இந்த தயா இன்ஸ்ட்ரக்டரா இருக்கட்டும், இல்ல ஜூம்பா டான்சிங் இதெல்லாம் பண்றதுக்கான ஒரு காரணம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் என்னோட கனவு சப்போர்ட்னாலதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தீங்க. பிஃபோர் மேரேஜ்னால இதை பண்ண முடியல, ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க ஆரம்பிச்சது, அதையும் தாண்டி ஒரு மூத்த பொண்ணா இருக்கிறதுனால ஏகப்பட்ட பொறுப்புகளும் நான் சுமக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கட்டும், பொறுப்புகளா இருக்கட்டும், அந்த நேரத்துல நமக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்க ஆரம்பிக்கும், ஒரு ஆதங்கம் இருக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான மனநிலையெல்லாம் உங்களுக்கு வரும்போது நீங்க என்ன பண்ணீங்க? அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருந்ததுக்கா?
6: கண்டிப்பா அது ஒரு பெரிய நெகட்டிவ் மைண்ட் செட் தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்மளுக்கு உள்ள இருந்து ஒரு விஷயம் பிடிக்கும், ஆனா அது கட்டாயத்தின் பேர்ல நம்மளால அதை செய்ய முடியலங்கும் போது அது ஒரு வலி. அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா கண்டிப்பா அது பிசிக்கல் ஹெல்த்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ டே பை டேல என்னாச்சு அப்படின்னா எனக்கு அந்த வெயிட் போட ஆரம்பிச்சிச்சு, லோ செல்ஃப் கான்பிடன்ஸ், இது எல்லாமே வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்தை செய்ய முடியாம அந்த தடையா இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த தடையா இருந்தவங்களும் தடையா இருந்த விஷயமும் வந்து நிறைய பிசிக்கல்ல வந்து எனக்கு அஃபெக்ட் கொடுத்தது. ரொம்ப மனரீதியா நம்ம எதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்மளால பண்ண முடியல, அவங்க சொல்ற விஷயத்த என்னால பண்ண தெரியல, சோ இவ்வளவு விஷயம் இருந்ததுனால அது ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் என்னோட நாட்கள் வந்து ரொம்ப ஒஸ்டா இருந்த நாட்கள்னு கூட நினைக்கிறேன். இப்ப நான் பிடிச்ச விஷயத்த செய்யும் போது இருக்கிற அந்த ஹாப்பினஸ் மத்தவங்களுக்காக என்ன வற்புறுத்தி நான் செய்யும் போது அது எனக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லணும்.
5: சோ ஒரு விஷயத்த வற்புறுத்தி பண்ணும்போது எனக்கு அது பிடிக்காத வாழ்க்கையா நரகமான வாழ்க்கையா இருந்தது அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட லலிதா மேம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளயுமே வந்து பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். பிடிச்ச விஷயம் அப்படின்னா அவங்களுடைய மனசுக்கு தோணுது, மைண்டுக்கு தோணுன விஷயங்கள், அதை எல்லாத்தையும் பண்ணும்போது ரொம்ப மனசு நிறைவா இருக்க ஆரம்பிக்கும். ஆனா பிடிக்காத விஷயங்கள் அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலயுமே பல பெண்கள் அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், அவங்களுக்கு வேலைக்கு போக பிடிக்கல, வீட்டுல இருந்தே பிசினஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மைண்ட்ல வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலுமே குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணமா இருக்கட்டும், இல்ல பிடிச்ச துறையில சாதிக்கணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு சவால், பொருளாதார ரீதியா வந்து சப்போர்ட் இல்லாததுனால கூட பிடிச்ச துறையில ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், ஏதாவது ஒரு துறையில சாதனை பண்ண முடியாம இருக்கிறதா இருக்கட்டும், அடுத்தடுத்து படிக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கா இருக்கட்டும், திறமையை வளர்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே பலவிதமான சவால்கள் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் இருக்க ஆரம்பிக்குது. ஆனா எனக்கு என்னோட வாழ்க்கையில ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமேட்டு தான் அந்த சவால்கள் எல்லாத்தையும் கடந்து நான் இங்க இருக்கிறதுக்கான ஒரு காரணமா மாறி இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப அருமையா லலிதா மேம் பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, அது எல்லாத்தையும் எப்படி கடந்து வந்தாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம அவங்க கிட்ட அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலேயே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லைசா லைசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே. கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள், நீங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு வரும்

0: பொருத்தி பரவாயில்ல அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னு என்னைக்காவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்க ஆரம்பிக்குது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலை எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்க ஆரம்பிக்குது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அடுத்தடுத்து முன்னேற ஆரம்பிக்கணும், வாழ்க்கையிலையும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி பெண்கள் முன்னேறணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம், இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். அப்போ பெண்களுடைய மனநிலை அப்படின்றத புரிஞ்சுக்கிறது குடும்பத்தோட ஒரு அடிப்படை உரிமையாக இருக்க ஆரம்பிக்குது. அதை பெண்களுக்காக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு
1: கண்டிப்பா சப்போர்ட் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜுங்கும் போது ஒரு ஹஸ்பண்டோட சப்போர்ட் வேணும், குழந்தைங்களோட சப்போர்ட் வேணும், ஈவன் மாமனார் மாமியார் சப்போர்ட் கூட வேணும் இல்லைங்களா? மாறணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு உமன் வந்து நம்மளுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் நான் நினைக்கிறேன். சோ மத்தவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம ஈஸியா கன்வின்ஸ் ஆக கூடாது. எனக்கு அப்போது தெரியல, ஆனா அந்த கன்வின்ஸ் ஆனதுனால என்ன சைட் எஃபெக்ட்ன்றதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுல நம்மள அப்டேட் பண்ணிக்கணும், இதுல நம்ம வந்து சாதிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அந்த பாத்ல வந்து ஒரு கிளியர் கோலையும் செட் பண்ணிட்டு இருந்து நம்ம அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது கூட இருக்கிறவங்களோட சப்போர்ட்டும் சேர்ந்து இருக்கும் போது கண்டிப்பா நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகுவோம்னு நினைக்கிறேன்.
0: இந்த நிலையெல்லாம் மாறணும் அப்படின்னா பெண்கள் முதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஆரம்பிக்கணும், பிடிவாதமா இருக்க ஆரம்பிக்கணும். பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய பலம் வாய்ந்த ஒரு சக்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடிவாதம் தான், விடாமுயற்சி தான். சோ அதை என்னைக்குமே விட்டுறவே மாட்டாங்க பெண்கள். அதை வந்து எனக்கு விட்டுறக்கூடாது அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட லலிதா மேம் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. சோ பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின் போது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்க பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா நீங்க பிடிவாதமா இல்லைன்னு அர்த்தம். அதனால பிடிவாதத்தோட இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் வந்து கண்டிப்பா 100% உழைப்ப கொடுப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா யாரு நினைச்சாலும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உங்களால அந்த இலக்கை நோக்கி பயணிக்காம இருக்க முடியாது அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அந்த பிடிவாதம் அப்படின்ற ஒன்று கண்டிப்பா பெண்கள்கிட்ட இருக்கணும். அது இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச துறையில முன்னேற முடியும், அதுல வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிகழ்ச்சியிலிருந்து இப்போ விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நேர்களே, லலிதா மேம் இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்க, ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க மேம் நிறைய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் எல்லா மக்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்க ஆரம்பிக்கும். நேர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே.

0: இப்போ 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷாக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா எப்பயுமே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே போல இன்னைக்குமே ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அலாரம். இதுதான் இந்த கதையோட பேரு. கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல, ஸோ கதையும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ராஜு அப்படின்ற குட்டி பையன் டெய்லியுமே நைட் தூங்கறதுக்கு முன்னாடி அலாரம் கிளாக்ல அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவான். அதுவும் கரெக்டா 7:30 அதாவது 7:45 தான் அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு தூங்குவான். அலாரம் செட் பண்றது எதுக்கு, சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்கு தானே. ஆனா நம்ம ராஜு வந்து 7:30 தான் அலாரமே செட் பண்ணுவான், அப்பதான் எந்திரிப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி 7:30 அலாரம் அடிச்சதும் உடனே எந்திரிச்சு அவசர அவசரமா ரெடி ஆயிட்டு 8:30 ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிடுவான். சோ இதனால அவன் காலையில டிஃபனை வந்து சாப்பிட்றதே இல்ல. ஒரு நாள் அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ராஜு காலையில டிஃபனை சாப்பிட்றதே இல்ல அப்படின்றதுனால அவனோட அலாரம் கிளாக்ல இருக்கக்கூடிய அந்த பேட்டரியை மட்டும் கழட்டி வச்சுட்டாங்க. அடுத்த நாள் ராஜு வந்து எப்பயும் போல அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா அதுக்கு அடுத்த நாள் வந்து அலாரம் அடிக்கவே இல்ல, ராஜுவும் எந்திரிக்கவே இல்ல. சோ என்ன ஆச்சுன்னா திருப்பி ராஜு வந்து 8:30 மேல ஏஞ்சி வந்தான். வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டான், அம்மா டைம் ஆயிடுச்சுமா, இப்ப ஸ்கூலுக்கு போக முடியாது, என்னம்மா பண்றது அப்படின்னு. சோ அவங்க அம்மா அப்ப சொன்னாங்க, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சீக்கிரம் எந்திரிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு, அதுக்காக தான் நான் உனக்கு அலாரம் கிளாக்கே வாங்கி தந்தேன். ஆனா நீ என்ன பண்றனா அந்த கடிகாரத்துல டைம் வந்து 7:45 அலாரம் வச்சுட்டு தூங்குற, இதெல்லாம் நியாயமா? இது உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் அலாரம்ல இருந்து அந்த செல்லை வந்து கழட்டி வச்சேன். இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ சீக்கிரம் எந்திரிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ராஜு வந்து புரிஞ்சுக்கிட்டான். ஸோ சீக்கிரம் எந்திரிக்கிறதுனால இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்க அம்மா வந்து அவனுக்கு சொன்னாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம், சாப்பிட்டுட்டு போனால் அந்த நாள் ஃபுல்லாக நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும், நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்க முடியும் அப்படின்றதையும் அவங்க அம்மா வந்து ராஜுவுக்கு சொல்லி புரிய வச்சாங்க. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, காலையில் டெய்லியுமே கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ எப்பயுமே நம்ம வந்து 7:00 எந்திரிக்கிறோம் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி 6:30 எந்திரிக்கலாம், அப்படி இல்லையா 7:30 எந்திரிக்கணும்னா ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி 7:45 எந்திரிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாளையிலேருந்தே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ,
1: ஹாய், உங்க நேம்?
2: என் பேர் சாரா.
1: சாரா என்ன ஸ்டாண்டர்ட் படி?

நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து சாரா கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயரணி என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடைகிறது சுலபம் அப்படின்னு இந்த

0: தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன் அதாவது புத்தர் எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவி ஆகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க. அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவம் பஞ்சு எப்படி காத்தோடு போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம் தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள் கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி கூட இன்னைக்கு நம்ம கூட சாரா தான். ரொம்ப சூப்பராக ஜாலியாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ சாரா மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787-707-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள். அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ தொடர்ச்சியாக நம்ம கூட ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றியும் அவங்களோட இந்த பிஹேவியர் எல்லாம் மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க வந்து எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு பொருளை பார்த்துட்டாங்கன்னா அது வேணும்னு சொல்லி பயங்கரமாக ராவடி பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம பேரண்ட்ஸ் வந்து திட்டியோ இல்லை அடிச்சோ இல்லை சமாதானப்படுத்தியோ இது மூணுல ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி தான் அவங்கள வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இதை தவிர்த்து அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னா என்னென்ன விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணலாம் மேம்?
7: ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஸ்ட்ராங்காக வந்து அந்த டைம் ரெஃப்யூஸ் பண்ணிடுறோம். அப்புறம் அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணிடணும் குழந்தை, அந்த சுச்சுவேஷன் அந்த என்வாயன்மெண்ட்லேருந்து குழந்தைய வந்து சேஃபான இடத்துக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ண பார்க்கணும். அப்புறம் வீட்லேயே இது இருந்துச்சுன்னா டைம் அவுட்டுன்னு சொல்லுவோம். நீ ஒரு இடத்துல அமைதியாக கொஞ்சம் நிறையலன்னா இன்னொரு பேரண்ட் அம்மா கிட்ட இடம் பிடிக்கிறாங்க.

0: பக்கத்தை கொடுத்துட்டு இல்லை தாத்தா பாட்டி மாற்றி கொடுத்துட்டு அந்த வேற ரூமுக்கு மாற்றிட்டு அவங்கள அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்கார் டைம் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் நேரம் பண்ணுனா இதெல்லாம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்பயும் 100% குறைக்க முடியாது, கொஞ்சம் குறைச்சி மேனேஜ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா வளர வளர 4-5 இயர்ஸ் ஆக ஆக இந்த டெம்பர் டான்ட்ரம் செட்டில் ஆகிடும். பெரிய பயந்துக்கிற மாதிரி விஷயம் கிடையாது. பட் அந்த டெரிபிள் டூஸில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இந்த 2 வயசில் இருக்கும்போது பேரண்ட்ஸ்க்கு பெரிய இதுதான், பயந்துட்டே இருப்போம் எப்போ குழந்தைங்க வந்து இப்படியே எடுத்துருவாங்களோ, அடம் பிடிச்சி பிடிச்சே வாழ்க்கையெல்லாம் சாதிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. பட் மோஸ்ட்லி இது வந்து செட்டில் ஆகிடும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அவங்க இந்த மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே அவங்களுக்கே ஒரு புரிதல் ஏற்பட்டு ஈஸியாக இதை வந்து மாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, இப்போ தொடர்ச்சியாக நம்ம கூட பேசுகிறதுக்காக சாரா அடுத்ததாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் Top 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-7107-8. இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் இல்லை மெசேஜ் பண்ணியும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

சேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்க

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம், எதிர்காலத்தை காப்போம்.

0: 107.8 ஷக்கலக்க குட்டி.
1: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம சாரா கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இப்போ நம்ம சாரா கூட பேசிடலாமா? சாரா, நீங்க ஸ்கூல்ல ஹாபி அவர்ஸ் அப்புறமேட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அவர்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவீங்க?
2: ஹாபி அவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சூஸ் பண்ணலாம். அதில் நான் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கிளாசிக்கல் டான்ஸ் ரொம்ப ஃபன்னாக இருக்குது. அது ரொம்ப ஃபன்னாக இருக்குது. அது வந்து ரொம்ப கல்ச்சுரலாக டான்ஸ் பண்ணி ரொம்ப ஃப்ளெக்சிபிளும் ஆகலாம்.
1: ஓஹோ, ஓகே ஓகே. சரி, வேறு என்ன நல்லா பண்ணுவீங்க?
2: நான் வந்து கிளாஸஸ்க்கு போய் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். நான் வந்து ஸ்விம்மிங் கிளாஸஸ், அபாகஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் பேட்மிண்டன் கிளாஸஸ்லாம் நான் போகணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன்.
1: ஓகே ஓகே, பிளானிங்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கே. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த சண்டேஸ்லலாம் இந்த மாதிரி கிளாஸ்லாம் போங்க, நல்லா ஜாலியாக இருக்கும். ஓகே, அண்டு இப்போ நம்ம அப்படியே ஸ்கூலுக்கு போவோம். உங்களுக்கு ஸ்கூலில் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு சயின்ஸ், இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும்.
1: சூப்பர், சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ்னு சொல்லியிருக்கீங்க. சரி, அப்போ இங்கிலீஷில் எனக்காக ஏதாச்சும் போம், ரைம்ஸ் இதெல்லாம் சொல்கிறீங்களா?
2: ஓகே.
1: என்ன சொல்கிறீங்க?
2: போம்.
1: ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: இன் தி டேஸ் ஆஃப் யுவர் அண்ட் தேர் வாஸ் அ மேன் அண்ட் அ ஹேண்ட்சம் பிக்டெயில் வோ. ஹி அ ஹேண்ட்சம் பிக்டெயில் வோ, பட் ஹி வண்டர்ட் மச் அண்ட் சாரோட் மோர் பிகாஸ் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம்.
1: வாவ், சூப்பர். ஓகே, இந்த போமோட நேம்
2: ட்ராஜிக் ஸ்டோரி.
1: சூப்பர் சூப்பர், வெரி குட். கேட்ட உடனே அழகா அப்படி நீங்க வந்து ஒரு போம் வந்து சொன்னீங்க. சரி ஓகே, இப்போ நீங்க போம்லாம் அழகா சொன்னீங்கல்ல, ஸோ அதனால இப்போ நம்ம அப்படி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்குலாம் வந்துடலாம். உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
2: ரெட், டார்க் ரெட்.
1: டார்க் ரெட், ஓகே. அந்த மெரூன் கலர் மாதிரி இருக்கும் இல்லையா அது? சரி ஓகே, அந்த கலரில் ட்ரெஸ்லாம் வச்சுருக்கீங்களா? சூப்பர். சரி ஓகே, தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சாரா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணி சொல்லலாம். ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707-108. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
2: டேய் ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக நடந்து வந்துட்டு இருக்க?
1: ஒன்றும் இல்லை சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையிலேருந்து வெளியே துரத்து விட்டாங்க.
2: ரைஸை கேட்டே சரி, அது ஏன் உன்னை கடையிலேருந்து வெளியே துரத்தி விட்டாங்க, ஃபுல்லாக சொல்லு.
1: தோ அங்கே தெரியுது பாரு ரைஸ் மில்லு, அங்கே போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு செம்ம காம்பினேஷன் ஒரு துவையல் ரெசிபி தான் சொல்ல போகிறேன். ஸோ பொதுவாகவே துவையல் அப்படின்னா சாப்பாட்டுக்கு தானே நம்ம சாப்பிடுவோம். ஆனால் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இட்லி தோசைக்கு துவையல் கொடுத்தாலே கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிஃபன் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதையே எப்படி ஹெல்த்தியாக மாற்றலாம் அப்படின்றதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்க்கடலை சட்னி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. வேர்க்கடலை துவையல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 1 கப்பு, காஞ்ச மிளகாய் 2-3, பூண்டு 2 பல், புளி கொஞ்சோண்டு, உப்பு தேவையான அளவு, பொட்டுக்கடலை 1 டேபிள்ஸ்பூன், தண்ணி தேவையான அளவு. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. அண்ட் வழக்கம் போல் சட்னியை தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, லைட்டாக காஞ்ச மிளகாய் 1/1. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போ இந்த டிஷ்ஷை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை நல்லா வறுத்து ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கணும். இப்போ எப்பயும் போல் மிக்சர் ஜாரில் காஞ்ச மிளகாய், பூண்டு, புளி, உப்பு, பொட்டுக்கடலை அண்டு வேர்க்கடலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே இது கூட சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடணும். இப்போ இன்னும் கொஞ்சம் அண்ட் முக்கியமான விஷயம், இதில் தண்ணி வந்து நிறைய சேர்த்துறாதீங்க. ஏன்னா துவையல் வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தண்ணி வந்து பார்த்து தான் இதில் வந்து சேர்க்கணும். அரையாது அப்படின்னு கிடையாது. வேர்க்கடலை நல்லாவே மஞ்சிடும். அப்படி மயில் அப்படின்னாலும் ஒரு 2 நிமிஷம் சேர்த்து நீங்கள் மிக்சி ஜாரில் ஓட்டினீங்கனாலே அது வந்து மஞ்சிடும். அதுக்காக தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அது நல்லா மஞ்சி வந்த வாட்டி எடுத்து கப்பில் மாற்றிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு தாளித்து எடுத்து இதில் கொட்டி கிளறி எடுத்து வச்சோம்னா சூப்பரான இந்த ஒரு வேர்க்கடலை துவையல் ரெடி ஆகிடும். ஸோ இட்லிக்கு தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நைட் டைமில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஏன்னா மார்னிங் வந்து ஸ்கூல் கிளம்புற அந்த ஒரு பரபரப்பில் இந்த டேஸ்ட்டை என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நைட் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்காந்து ஆரம்பிக்கிற இந்த ஒரு டிஷ்ஷை செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ கூட இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: பிரியமிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி

0: 107.8 ஷக்கலக்க குட்டி.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட சாரா தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தொடர்ச்சியா இன்னும் சில விஷயங்கள் நம்ம சாரா கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா பிடி டீச்சர் முரளி சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைங்களோட இந்த பிசிக்கல் ஹெல்த் எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கணும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு

0: தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், யோகா பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ தொடர்ச்சியா இந்த மெடிடேஷன், ஸோ யோகாவுக்கும் மெடிடேஷனுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு சார்?
1: இதுக்குள்ளதான் அது, அதுக்குள்ளதான் இது, ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா இப்போ தியானம்னா உடலை வந்து நீங்கள் வருத்திக்கிட்டு யோகா செய்யணுங்கிறது இல்லை. மேலோட்டமான பயிற்சி செய்யும் போது உடலை உட்காந்து தியானம் பண்ணிக்கூடிய ஆற்றல் அதில் கிடைக்குது. நீங்கள் சும்மாவே எதுவுமே செய்யாமல் போய் உட்காந்திங்களாலும் அது ஒரு குரு வேணும், சொல்லி கொடுக்கணும். தியானங்கிறது எல்லாருக்கும் சித்திக்காது, அது எல்லாத்துக்கும் அந்த அளவுக்கு போக முடியாது. ஆனால் அது ஒரு குரு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம உடலும் பொறுத்து பார்த்திங்கன்னா 6 சக்கரம், 6 ஒன்று 7 சக்கரம் இருக்குது. இந்த ஒவ்வொரு சக்கரத்தையும் அடையக்கூடிய ஆற்றல் வந்து ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்தாங்கன்னா அது அதுபடி போகலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சாரா கூட பேசிடலாமா? சாரா, உங்களுக்கு கசின்ஸ்லாம் இருக்காங்களா?
2: ஆமாம்.
0: ஓ சரி, நீங்கள் கசின்ஸ் கூடலாம் விளையாடுவீங்களா?
2: எவ்ரி வீக்கெண்ட் வந்து அவங்களோட வீட்டுக்கு போய், இல்லைன்னா அவங்க எங்களோட வீட்டுக்கு வந்து நம்ம வந்து விளையாடுவோம், வெளியில் போய் விளையாடுவோம்.
0: எவ்ரி வீக்கெண்ட் நீங்கள் கசின்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக விளையாடுவீங்க. ஓகே, வெரி குட். அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
2: தேங்க்யூ.
0: வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை நல்லா ஹெல்த்தியாக மாற்றணும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு பாதுகாப்பையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, முதல் ப்ரையாரிட்டி நம்ம வந்து ஆரோக்கியத்துக்கு கொடுக்கலாம், ரெண்டாவது ப்ரையாரிட்டி நம்ம அவங்களோட சேஃப்டிக்கு தான் கொடுக்கணும். ஸோ அவங்களோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கு சில விஷயங்களெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லலாம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத சைமன்டேனியஸாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ தெரியல அப்படின்னா குழந்தைங்களோட ஸ்கூல் பேக்கில் இல்லை அவங்களோட நோட் புக்கில் இந்த ஃபோன் நம்பர் வந்து இருக்க மாதிரியும், அட்ரஸ் அதாவது வீட்டு அட்ரஸ் வந்து அதில் இருக்க மாதிரியும் நம்ம அவங்களுக்கு செட் பண்ணி வச்சிடணும். ஸோ இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தேவையாக இருக்கப்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி. என் கூட பாபா மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே செம்மையாக இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். ஒரு பக்கம் வரலாறு, இன்னொரு பக்கம் கலாச்சாரம், அதோட சேர்த்து கல்வி, மருத்துவம், தொழில், போக்குவரத்துன்னு பல துறைகள்லேயும் முக்கியத்துவம் பெற்ற ஒரு பகுதி. அதுதாங்க பிலாஸ்பூர். சத்தீஸ்கர் மாநிலத்தோட முக்கியமான மாவட்டங்களில் ஒன்றான பிலாஸ்பூர் மாவட்டத்தோட தலைமையகமும் பிலாஸ்பூர் நகரம் தாங்க. 2011 வருஷம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இந்த மாவட்டத்தில் 16 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிச்சுட்டு வந்தாங்க. பிலாஸ்பூர்ன்ற இந்த பேர் எப்படி வந்தது? ஒரு சுவாரஸ்யமான புராண கதை இதுக்கு பின்னாடி இருக்குங்க. இந்த நகரத்தை நிறுவியதாக சொல்லக்கூடிய பிலாசா தேவி அப்படின்ற மீனவ பெண்ணோட பேர்லிருந்து தான் பிலாஸ்பூர் அப்படின்ற பேர் வந்ததாக குறிப்பிடப்படுது. வரலாற்றை பார்த்தா இந்த பகுதி ஒரு காலத்தில் நாக்பூர் போன்ஸ்லா அரசர்களோட கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 1818 பிரிட்டிஷ் நிர்வாகத்துக்கு கீழே வந்ததுங்க. 1861 பிலாஸ்பூர் ஒரு தனி மாவட்டமாக அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா காலப்போக்கில் நிர்வாக மாற்றங்கள் ஏற்பட்டு 1998 பிலாஸ்பூர் மாவட்டம் 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. பிலாஸ்பூர், கோர்பா, சாஞ்சிகிர், சம்பா அப்படின்னு. பிலாஸ்பூர் மாவட்டத்தோட பரப்பளவு சுமார் 3476 சதுர கிலோமீட்டருங்க. இந்த நகரம் சத்தீஸ்கரோட நீதித்துறை மற்றும் கலாச்சாரத்தோட தலைநகரமாக இருக்கு. சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றமும் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. அதனால தான் பிலாஸ்பூர் நியாயதானி, அதாவது நீதித்துறையோட தலைநகரம் அப்படின்ற பெயராலையுமே அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அர்பா நதி இந்த மாவட்டம் வழியாக பாயுது. மழைக்காலத்தில் இந்த நதி வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு குறிப்பிடப்படுதுங்க. ஒரு மாவட்டத்தோட வளர்ச்சிக்கு தொழிலும் போக்குவரத்தும் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பிலாஸ்பூர் ஒரு முக்கியமான தொழில் நகரமாக திகழுதுங்க. சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்ட் இந்தியாவோட முக்கிய துணை நிறுவனத்தோட தலைமையகம் பிலாஸ்பூரில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதோட சிமெண்ட் உற்பத்தி செய்யக்கூடிய பல தொழிற்சாலைகளும் இந்த மாவட்டத்தில் இருக்கு. ரயில்வே துறையிலையும் பிலாஸ்பூருக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கு. சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே மண்டல அலுவலகம்

பிலாஸ்பூர்ல அமைஞ்சிருக்குங்க. இதனால பிலாஸ்பூர் நாட்டோட பல பகுதிகளோட ரயில் மற்றும் சாலை வழியா நல்ல இணைப்பை பெற்றிருக்குங்க. பிலாஸ்பூர் அப்படின்றது தொழில் நகரம் மட்டுமில்ல, பல மொழிகளும் கலாச்சாரங்களும் இணைஞ்சு வாழக்கூடிய ஒரு பகுதியும் கூட. 2011 கணக்கெடுப்பு படி மாவட்டத்தில் பெரும்பாலான மக்கள் சத்தீஸ்கர் மொழியை தங்களோட முதல் மொழியா பேசுறாங்க. அதுக்கு அடுத்தபடியா ஹிந்தி மொழி பேசப்படுது. சத்தீஸ்கர் சுமார் 79.5%, ஹிந்தி சுமார் 15% முதல் மொழியா இருக்குங்க. வரலாறு இருக்கு, கலாச்சாரம் இருக்கு, தொழில் வளர்ச்சி இருக்கு, நீதித்துறையில முக்கியத்துவம் இருக்கு, அதோட இயற்கை வளமும் இருக்கு. இதுதாங்க பிலாஸ்பூர். ஒரு நகரத்தோட வளர்ச்சியை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு, மக்கள், மொழி, கலாச்சாரம், இயற்கை எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தாதான் அந்த இடத்தை முழுசா புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு, நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் கடக்காடு தலைச்சோலை பஞ்சாயத்தை சேர்ந்த கிராமத்தில் மாதையன் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சிருந்தேங்க. அவர்கிட்ட ஏற்காட்டில் கிளைமேட் சேஞ்சஸை பற்றியும் விலைவாசி மாற்றங்கள் பற்றியும் நிறைய விஷயங்களை கேட்டேன். அவரும் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கம்.
4: உங்கள் பேர்?
5: மாதையன். கடக்காடு தலைச்சோலை பஞ்சாயத்து கடக்காடு.
4: எத்தனை வருஷம் இருக்கீங்க
5: அங்கே? கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷமாக இருக்கும். ஆமாம், ஆமாம், ஒரு 3 தலைமுறை ஆச்சு.
4: கிளைமேட் இருக்கு இல்லையா?
5: ஆமாம்.
4: அது வந்து நீங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது?
5: கிளைமேட் இப்போ வந்து மாறிடுச்சு.
4: மாறிடுச்சு, எதனால?
5: அது இந்த எல்லாம் இந்த மர செடிகள் எல்லாம் ஒரு இல்லாதனால எல்லாம் கிளைமேட் மாறியிருக்கு. முன்னெல்லாம் வந்துன்னா 4 மணிக்கு இந்த இடம் போக முடியாது, இந்த ரவுண்டானக்கிட்டே போக முடியாது. அந்தளவுக்கு மிஸ்ட் எல்லாம் கட்டி நிறையா கிளைமேட் நல்லாயிருக்கும்.

0: ஜில்லு ஜில்லுன்னு ஐஸில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இப்போல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் மரங்கள்லாம் கொஞ்சம் கம்மியானதுனால எல்லாம் அப்படியே இப்போ எல்லாம் ஜனங்கள் எப்படி மாறுறாங்களோ அதே போல் காலங்களும் மாறிட்டுருக்கு.
1: இப்போ இங்கே வந்துட்டு விலைவாசி வந்துட்டு
0: விலைவாசி எல்லாம் கம்மி எல்லாம் ஏறிட்டே இருக்குது. விலைவாசி ஏறிட்டே தான் இருக்குது, விலைவாசியெல்லாம் ஏறிட்டே தான் இருக்குது. இப்போ காட்டில் விளையிற விவசாயிகளுக்கு விலைவாசி கம்மி, அது அடுத்து இவங்க வாங்கிட்டு போய் நிறையா அவங்க உபயோகப்படுற மாதிரி இவங்க வாங்குறவங்களுக்கெல்லாம் விற்கிறவங்களுக்கெல்லாம் வாங்க ஒன்றுமே கிடையாது, வாங்குறவங்கள தான் பெனிஃபிட்டு, அவங்கள தான் நல்ல வருமானம். காரணம் ஒன்றுக்கு டபுளாக அவங்க வச்சு வியாபாரம் பண்ணிக்கிறாங்க, விற்க அதை வச்சு பயிர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. காப்பி, மிளகு, அதே போல் சிறுதானியங்கள்,
1: சிறுதானியங்கள்
0: ஆரியம், சாமை, வரகு, தினை இதெல்லாம் போட்டிருந்து இப்போ அது அப்படியே இப்போல்லாம் அழிச்சு அழிச்சிட்டு காப்பியே போட்டாங்க. ஆமாம்மா, காப்பியே போட்டதுனால அந்த சிறுதானியங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மி, அதனால விலைவாசல் நல்லா இருக்கு அதுக்கு.
2: ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு மாதையன் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: தட்டுல இவ்ளோ சாப்பாடு வச்சுட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் அவங்க தருந்தாங்க. ஒரு நாள் நான் வந்துட்டு மங்களம் கிராமத்துக்கு போயிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஏற்காட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குங்க. எனக்கு அந்த இடம் எந்த கிராமம் எந்த இடத்துக்கு போகணுன்றதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. என்ன தெரியுமா, நடுவில் போயிட்டு எனக்கு வழி தெரியல, டவர் இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் அப்போ வந்துட்டு அங்கே ஒரு அண்ணா இருந்தார். அவர்கிட்ட ஃபோனை கேட்கலாமா வேணாமா, அவருக்கு டவர் எடுக்குமா எடுக்காதா அப்படின்ற யோசனைகள் எல்லாமே ஓடிட்டு இருந்துச்சு. சரி, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, கேட்டதான் ஆகணும், நடுவழியில் நிற்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு, அண்ணா ஒரு ஃபோன் தரீங்களா, ஃபோன் பண்ணிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபோன் வாங்கினேங்க. ஃபோன் வாங்கி ஃபோன் பண்ணால் அவரோட நம்பருக்கே நான் ஃபோன் பண்ணுறேன். பார்த்துக்கோங்களேன், ஆக்சுவலி என்னன்னா அவர் தான் வந்துட்டு என்னை வந்து அந்த கிராமத்துக்கு கூப்பிட்டதே. அந்த கிராமத்தை கூப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாட்டு பாடுவாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதே. ஏன்னா அவர் நேரில் பார்த்தது இல்லை இல்லையா, அதனால எனக்கு தெரியல. அப்பாடா தப்புச்சண்டா சாமி, நடுவழியில் மாட்டாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடயே அப்படியே போயிட்டேங்க. அங்கே போனால் சூப்பராக முந்தி முந்தி விநாயகரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கும்மி பாட்டை ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து பாடினாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பாட்டை. நான் கேட்டேன், நீங்களும் கேட்கணும்ல, இதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க.

சூப்பரா இருக்கு இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு பெண்கள் எல்லாம் கும்மி பாட்டு பாடி நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். ஆண்கள் முதல் முதல்ல கும்மி பாட்டு பாடினதை நான் இந்த ஏற்காடு மங்களம் கிராமத்தில் தாங்க பார்த்தேன். ரொம்ப சூப்பராக பாடினாங்க. மங்களம் கிராம மக்களுக்கு எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசம் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. நேர்களே, நம்மளுக்கு பட்டாம்பூச்சி அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது என்ன? வண்ண வண்ண ரெக்கைகள், பூக்களை சுற்றி பறக்கக்கூடிய அழகான காட்சிகள். ஆனால் எல்லா பட்டாம்பூச்சிகளும் ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு சுவாரஸ்யமான பட்டாம்பூச்சி என்ன அப்படின்னா கோமாலியா எல்மா அப்படின்ற பட்டாம்பூச்சி தாங்க. இதை இங்கிலீஷில் மார்பிள்ட் ஸ்கிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஆப்ரிக்கன் மார்பிள்ட் ஸ்கிப்பர் அப்படின்னுமே சொல்லுவாங்க. இந்த பட்டாம்பூச்சியை பார்த்த உடனே கவனிக்க வைக்கக்கூடிய விஷயம் அதோட நிறம்தான். இதோட மேற்புறம் பொதுவாக பழுப்பு, ஆலிவ் மற்றும் சாம்பல் நிற கலவையில் இருக்கும். முன்றக்கைகளோட அடர்நிற பட்டைகளுக்கு நடுவில் சில வெள்ளை நிற புள்ளிகளும் பிறை வடிவ அடையாளங்களும் இருக்கும். பின்றக்கையை பார்த்தா இன்னொரு அழகான பேட்டர்ன் இருக்கும். அங்கே ஒரு தெளிவான வெள்ளை நிற நடுப்பகுதி பட்டையுமே இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடர் நிற பகுதி இதோட தோற்றத்துக்கு ஒரு தனி கான்ட்ராஸ்டை கொடுக்குது. பெண் பட்டாம்பூச்சி பொதுவாக ஆணை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆண் பட்டாம்பூச்சியோட ரெக்கை நீளம் சுமார் 26-31 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்குங்க. பெண்ணுடைய ரெக்கை சுமார் 29-36 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்குங்க. இப்போ இந்த அழகான பட்டாம்பூச்சி எங்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? கோமாலியா எல்மா அப்படின்ற பட்டாம்பூச்சி ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் சில பகுதிகளில் இருக்கு. ஆப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்கா, போட்ஸ்வானா, ஜிம்பாம்பே, மொசாம்பிக் மாதிரியான பகுதிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆசியாலையும் இதோட பரவல் இருக்குங்க. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், இலங்கை, பாகிஸ்தான், பலூசிஸ்தான் மற்றும் இந்தியா போன்ற பகுதிகள்லையும் இதை பார்க்க முடியும். அதாவது வேற வேற சூழல்களில் வாழக்கூடிய திறன் கொண்ட ஒரு பட்டாம்பூச்சினம் தாங்க இது. ஒரு பட்டாம்பூச்சியோட வாழ்க்கையில தாவரங்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம் இருக்கு. கோமாலியா எல்மாவோட ஆரம்ப நிலை வளர்ச்சிக்கு சில குறிப்பிட்ட தாவரங்கள் உணவாகவும் வாழிடமாகவும் பயன்படுத்தப்படுது. குறிப்பா சில இனத்தை சேர்ந்த தாவரங்கள் இதுக்கு முக்கிய உணவு தாவரங்களா இருக்குங்க. அதனால ஒரு பட்டாம்பூச்சியை பாதுகாக்கணும்னா அந்த பட்டாம்பூச்சியை மட்டும் பாதுகாக்கிறது போதாது, அதை சார்ந்திருக்கக்கூடிய தாவரங்களையும் பாதுகாக்கணும். நேர்களே, ஒரு பட்டாம்பூச்சி நம்ம கண்களுக்கு

தெரிகிற அந்த அழகான வடிவத்தை அடையிறதுக்கு முன்னாடி பல கட்டங்களை கடந்து வருது. முட்டை, கம்பளை புழு, கூட்டுப்புழு, அதுக்கப்புறம்தான் அழகான பட்டாம்பூச்சி. கோமாலியா எல்மாவோட கூட்டுப்புழுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி ஒரு சின்ன உயிரினத்தோட வாழ்க்கைக்கு பின்னாடி கூட ஒரு முழுமையான இயற்கை சுழற்சி இருக்குங்க. அதனால தான் நேயர்களே, அடுத்த முறை தோட்டத்திலேயோ புதர் நிறைந்த இடத்துலையோ ஒரு சின்ன பட்டாம்பூச்சியை பார்க்கும்போது இது என்ன பட்டாம்பூச்சி அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதோட நிறம், இறக்கை வடிவம், அதை பார்க்கக்கூடிய இடம், இது எல்லாமே இயற்கையை புரிஞ்சுக்க நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. கோமாலியா எல்மா ஒரு சின்ன பட்டாம்பூச்சி, ஆனா இயற்கையோட மிகப்பெரிய கதையில ஒரு முக்கியமான உயிர். இயற்கையை ரசிக்கலாம், இயற்கையை பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பத்தியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில இன்னைக்கு லூரிட்ஜா மக்களை பத்தி தான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஆஸ்திரேலியா அப்படின்னாலே நமக்கு சிட்னி ஒபேரா ஹவுஸ், கங்காரு, கிரேட் பேரியர் ரீஃப் இப்படி தான் முதல்ல நினைவுக்கு வரும். ஆனால் அந்த மண்ணோட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வரலாற்றை சுமந்து நிற்கக்கூடிய பழங்குடி மக்கள் இருக்காங்க. அந்த மக்களில் ஒரு முக்கியமான மக்கள் தான் இந்த லூரிட்ஜா மக்கள். இவங்க யாரு, எங்க வாழ்ந்தாங்க, அவங்களோட மொழி, நிலம், கலை இது எல்லாமே எப்படி அவங்களோட அடையாளமாக மாறினது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்க வருந்தாங்க. லூரிட்ஜா அல்லது லூரிட்ஜா மக்கள் ஆஸ்திரேலியாவோட நார்தன் டெரிட்டரி பகுதியில் வாழக்கூடிய அபோரிஜினல் மக்கள். இவங்களோட பாரம்பரிய நிலப்பகுதி சென்ட்ரல் ஆஸ்திரேலியாவில் அமைஞ்சிருந்ததுங்க. சுமார் 27,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இவங்களோட பாரம்பரிய நிலமாக குறிப்பிடப்படுது. கிழக்கு பகுதியில் இவங்களுக்கு அரண்டினி மக்களோட எல்லை இருந்தது. தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் பல்வேறு அபோரிஜினல் சமூகங்களோட தொடர்பு இருந்தது. இவங்கள சில இடங்களில் குக்காஜி அல்லது குட்காஜி லுட்ரிஜி அப்படின்னுமே கூப்பிடுறாங்க. அதாவது ஒரு பெயர் மட்டுமல்லாமல் இவங்களோட வரலாறு, உறவுகள், மொழி, வாழ்ந்த நிலப்பகுதி எல்லாத்தோடையும் இணைந்த பல பெயர்கள் இவங்களுக்கு இருந்திருக்கு. ஒரு சமூகத்தோட அடையாளத்தை பாதுகாக்கிறது எது, அவங்களோட மொழி தான். லூரிட்ஜா மக்கள் பேசக்கூடிய மொழி வெஸ்டர்ன் டெசர்ட் லாங்குவேஜ் குடும்பத்தோட தொடர்புடைய லூரிட்ஜா மொழி தாங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா, காலப்போக்கில் லூரிட்ஜா மக்கள் தங்களோட மூதாதையர் மற்றும் வரலாற்றை பற்றி பேசும்போது லூரிட்ஜா அல்லது குகாச்சா லூரிட்ஜா அப்படின்ற அடையாளத்தை பயன்படுத்தி வந்திருக்காங்க. அதாவது ஒரு சமூகத்தோட பெயர் அப்படின்றது வெறும் அழைப்பதற்கான வார்த்தை மட்டும் கிடையாது, அது அவங்களோட வரலாறு, நிலம், முன்னோர்கள், கலாச்சாரம் எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அடையாளம் தான். இப்போ லூரிட்ஜா மக்களோட இன்னொரு முக்கியமான வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம், நில உரிமை. 1974 வருஷம் லூரிட்ஜா மக்கள் லூரிட்ஜா லேண்ட் அசோசியேஷன் அப்படின்ற அமைப்பை உருவாக்குனாங்க. இது சென்ட்ரல் ஆஸ்திரேலியாவில் உருவான ஆரம்பகால அபோரிஜினல் லேண்ட் ரைட்ஸ் அமைப்புகளில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டதுங்க. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் 1993 வருஷம் 4,750 சதுர கிலோமீட்டர் நிலம் பாரம்பரிய உரிமையாளர்களோட சார்பாக கொடுக்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான மெசேஜாக இருக்குங்க. ஒரு சமூகத்துக்கு நிலம் அப்படின்றது வெறும் மண் மட்டும் கிடையாது, அது அவங்களோட வாழ்க்கை, நினைவுகள், முன்னோர்கள், பாரம்பரியம், எதிர்காலம். அதனால தான் உலகம் முழுசும் இண்டிஜீனியஸ் கம்யூனிட்டிஸ் தங்களோட பாரம்பரிய நிலங்களையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க தொடர்ந்து முயற்சிக்கிறாங்க. லூரிட்ஜா மக்களோட கலாச்சாரத்தில் கலைக்கு மிகப்பெரிய இடம் இருக்கு. குறிப்பாக சென்ட்ரல் ஆஸ்திரேலியாவோட அபோரிஜினல் ஆர்ட் உலக அளவில் பிரபலமானது. லூரிட்ஜா கலைஞர்கள் பலர் தங்களோட நிலம், முன்னோர்களோட கதைகள், பாரம்பரிய அறிவு எல்லாத்தையுமே ஓவியங்கள் மூலமாக வெளிப்படுத்தினாங்க. இதில் பப்புயா டுலா போன்ற கலை அமைப்புகளும் முக்கிய பங்கு வகிச்சிருந்ததுங்க. ஒரு பெயிண்டிங்கை பார்க்கும்போது நமக்கு அது வெறும் நிறங்களும் வடிவங்களுமா தெரியும், ஆனால் அந்த சமூகத்துக்கு அதுக்குள்ள ஒரு கதை இருக்கலாம், ஒரு நிலம் இருக்கலாம், ஒரு தலைமுறையோட நினைவு இருக்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல. லூரிட்ஜா மக்களோட கதை நமக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துது. ஒரு கலாச்சாரம் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அது பேசப்படணும், பதிவு செய்யப்படணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகப்படணும். மொழி, நிலம், கலை, பாரம்பரியம் இது எல்லாமே ஒரே சமூகத்தோட அடையாளமாக இருக்கணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நான் இப்போ விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இரவு 9 மணி இந்த நேரத்தில் உங்கள் கூட பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி யாருடைய கதையை நகராக சொல்ல போகிறீங்க அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் நெப்போலியன் ஹில் அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது, ஒருத்தர் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சா அவருடைய ரகசியங்கள்லாம் வந்து வெளியே சொல்லாமல் அவர் மட்டும் வெற்றி அடைவார். மேக்சிமம் வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதை சொல்ல வேணாம், நம்ம மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு நினப்போம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய சீக்ரெட்ஸை அவரோட புத்தகங்கள் மூலிமா எழுதியிருக்கிறார். ஸோ அது வந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடித்த ஒரு புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற புத்தகம் நிறைய பேர் படிச்சிருக்கலாம். ஸோ அந்த புத்தகம் நானும் ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி படித்தேன். சிந்தித்து பாரு செல்வந்தனாக அப்படின்னு தமிழில், ஸோ ஒரு பெஸ்ட்டு புக் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த புக்கோட ஆத்தர் தான் நெப்போலியன் ஹில். நெப்போலியன் ஹில் வந்து பெரிய கோடீஸ்வரர் அப்படின்லாம் கூட நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு சாதாரண ஒரு குடும்பம், அமெரிக்காவோட ஒரு சின்ன குக் கிராமத்தில் ரொம்ப ஏழ்மையான ஒரு மரத்தடி விறகு வீட்டில் தான் அவர் வந்து பிறக்கிறார். சின்ன வயசுலேயே வந்து அம்மா இறந்துடுறாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, டேய் நீ வந்து பொழைக்க மாட்டே அப்படின்லாம் வந்து சொன்னாங்க, அவன் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் அவருடைய மனசுக்குள்ளார ஒரு தீ, ஒரு ஃபயர் வந்து எரிஞ்சிச்சுக்கிட்டே இருந்தது. அவருக்கு வந்து ஒரு 20 வயசு இருக்கும் அப்போ. அமெரிக்காவோட புகழ்பெற்ற கோடீஸ்வரரும் ஸ்டீல் கிங் ஆண்ட்ரூ கார்னகி அவரை வந்து பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அந்த ஒரு சந்திப்பு தான் நெப்போலியன் ஹில்லோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவர் சொன்ன சில விஷயங்கள் இவரோட வாழ்க்கையில் வந்து சில மாற்றங்களை வந்து கொண்டு வந்தது. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787770107 இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டினோடன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டினோடன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள் வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் நெப்போலியன் ஹில், சிந்தித்து பாரு செல்வந்தனாகு அப்படின்ற ஒரு புத்தகம்ங்க. அதாவது இந்த புத்தகம் நிறைய சீக்ரெட்ஸ், அதாவது பணம் நமக்கு வந்து அதிகமாக வரணும்னா என்ன பண்ணணும், வாழ்க்கையில் ஏதாவது நம்ம குறிக்கோள் அடையணும்னா என்ன பண்ணணும். ஸோ அப்படி நிறைய சீக்ரெட்ஸ்லாம் அந்த புத்தகத்தில் வந்து அவர் எழுதியிருப்பார். ஸோ இந்த புத்தகம் எழுதுறதுக்கு காரணமான ஒரு விஷயம் வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. அப்போ அமெரிக்காவோட புகழ்பெற்ற கோடீஸ்வரர் ஆண்ட்ரூ கார்னகி அவர் வந்து ஒரு முறை பேட்டி எடுக்கிறாரு. அப்போ அவர் வந்து இவர்கிட்ட ஒரு சவால் விடுறாரு, உன்னால் முடியுமா தம்பி, உலகத்தில் இருக்கிற கோடீஸ்வரர்கள் எல்லாத்தையுமே சந்தித்து அவங்க வெற்றியோட ரகசியம் என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு ஒரு ஃபார்முலாவை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும், ஆனால் ஒன்று இதுக்கு வந்து எந்த ஒரு பணமும் வந்து நான் தரமாட்டேன், இது கிட்டத்தட்ட வந்து 20 வருஷம் ஆகலாம், உழைப்பை மட்டும் போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ அன்னைக்கு என்ன ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நெப்போலியன் ஹில் ஏற்கனவே நிறைய சிக்கல்களை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேறு யாராச்சும் இருந்திருந்தால் இதை என்ன பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து சாப்பாடு வேணும், பணம் வேணும், ஏதாச்சும் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை ஏற்றுக்கிட்டு அந்த ஒரு சவாலை வந்து யோசிக்காமல் ஏற்றுக்கிறாரு. ஒரு 20 ஆண்டுகளில் தாமஸ் ஆல்வா எடிசன், ஹென்ரி போர்டு, அலெக்சாண்டர் கிரகாம்பல் அப்படின்னு அந்த காலத்தில் வாழ்ந்த 500க்கும் மேற்பட்ட மாபெரும் சாதனையாளர்களை நேரில் போயிட்டு சந்திக்கிறார். அவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய அந்த அனுபவங்களையும் ஆராய்ஞ்சு அதிலிருந்து அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து குறிப்பெடுத்துக்கிறார். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவர் பெரிய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய சறுக்கல்களும் அவமானங்களும் வறுமைகளும் தோல்விகளும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை கடந்து தான் அவர் வந்து அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு நெப்போலியன் ஹில். தொடர்ந்து அவரோட வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற எழுத்தாளருடைய ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். நெப்போலியன் ஹில். நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, ஆண்ட்ரூ கார்னகி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ போயிட்டு ஒரு எல்லா கோடீஸ்வரர்களையும் சந்தித்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட பணக்காரர்களை வந்து சந்தித்தார். தாமஸ் ஆல்வா எடிசன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் கூட ரொம்ப நெருங்கி பழகினார். எடிசன் அவர்கள்ட்ட போயிட்டு ஹில் வந்து ஒரு முறை கேட்டாராம், சார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ தோல்விகளை சந்திச்சிருக்கிறீங்க, குறிப்பாக உங்களுடைய லேப் தீப்பிடிச்சு எரிஞ்சு சாம்பலாயிருச்சு, நீங்கள் கண்டுபிடிச்சது எல்லாமே வந்து சாம்பலாயிருச்சு சார், திரும்பவும் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து கட்டி எழுப்பியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு எடிசன் சொன்ன ஒரு விஷயம், தவறுகளும் தோல்விகளும் தான் மனுஷனோட உண்மையான குருமார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய லேப் எரிஞ்சப்போ எனக்கு வயசு 67, ஆனால் அந்த சாம்பலோடு சேர்ந்து என்னோடய பழைய தவறுகளும் எரிஞ்சு போச்சு, நான் புதுசாக தொடங்க அதுவே வந்து ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தை நெப்போலியன் ஹில் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினதுங்க. ஹில் தன்னோட வாழ்க்கையில் இறுதி காலத்தில் ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை வந்து உலகத்துக்கு பகிர்ந்துக்கிட்டார். அவர் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தில் ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார், ஆனால் அதை கடைசி வரை நேரடியாக சொல்லாமல் மறைச்சிருப்பார். பல வருஷங்கள் கழித்து அவர் சொன்ன அந்த நிஜம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு பெரிய டிப்ரெஷனில் மன உளைச்சலில் இருந்தப்போ தன்னோட கற்பனை மூலியமாக ஒரு கற்பனை மாநாட்டை இன்விசிபிள் கவுன்சிலர்ஸ் நடத்துவாராம். அதாவது பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பல விஷயங்களில் சாதித்தவங்க, அவங்க இவர் கூட டிஸ்கஷனில் உட்காந்து ஆப்ரகாம் லிங்கன், எமர்சன், ஆண்ட்ரூ கார்னகி இந்த மாதிரி உலக புகழ்பெற்ற சாதனையாளர்கள் தன்னுடைய பக்கத்தில் உட்கார்ந்து தனக்கு வழிகாட்டுறதா, அதாவது தன்னுடைய மனசுலேயே இவரும் இருக்காரு அவங்களும் இருக்கிறாங்க, இவருக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளை சொல்லிவிட்டு அவங்ககிட்ட ஆலோசனை கேட்குறாங்க, ஸோ அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கற்பனையாகவே நடக்குது, ஆனால் இவருக்கான பதிலும் கிடைக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய ரகசியம் அப்படின்ட்டு அவர் அந்த புத்தகத்துலேயும் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருப்பார், நான் நல்லா நோட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒரு மெத்தட் வந்து நான் படித்து ஸோ இப்படியும் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கேன். அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி அந்த புத்தகத்தை நான் வந்து படித்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
2: டேய் ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளவு டல்லா நடந்து வந்துட்டு இருக்க?
1: ஒண்ணும் இல்ல சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையில இருந்து வெளியே துரத்து விட்டாங்க.
2: ரைஸ் கேட்டே சரி, அதுக்கே உன்னை கடையில இருந்து வெளியே துரத்தி விட்டாங்க, ஃபுல்லா சொல்லு.
1: தோ அங்க தெரியுது பாரு ரைஸ் மில்ல, அங்க போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.
3: Too much! Very much!

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கிறேங்க. யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் நெப்போலியன் ஹில், இவரோட வாழ்க்கை கதையை தாங்க நான் வந்து இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது நெப்போலியன் ஹில் ஆரம்பத்தில் எழுத்தாளராக வரப்போ மட்டுமே இல்லைங்க, அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொந்தக்காரங்கள்லாம் கூட இருக்கவங்க எல்லாம், உன்னால் இதெல்லாம் முடியாது, நீ வந்து வேறு ஏதாச்சும் பண்ணு, அதே மாதிரி ரொம்ப சின்ன வயசில் அவரை வந்து நீ அவ்வளோதான் எதுவும் பொழைக்க முடியாது அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் அவர் கேட்டு, ஸோ ஆமாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லை, நம்மளால் இனிமேல் ஓ நான் ஆமாம் இல்லை நமக்குலாம் இதெல்லாம் வராது இல்லை அப்படின்னு அவர் நினைக்கலைங்க. இன்றைக்கி அவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர், ஒரு எழுத்தாளர். ஸோ அங்கே மட்டும் அவர் தெரிஞ்சிருந்தால் கூட பெரிய சாதனையாளர் தான். ஸோ எல்லா நாடுகளுக்குமே அவருடைய அந்த புத்தகம் போய் சேர்ந்துருக்கு, பல மில்லியன் பிரதிகள் விற்றுருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சாதனை. ஸோ அந்த விஷயங்கள்லாம் அவர் வந்து பெருசாக பாதிக்கலை. அதாவது அவர் தான் முடிவு பண்ணியிருக்கார் தன்னுடைய அந்த மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி அவருக்கு நிறைய கஷ்டம் வந்துக்கிட்டே இருந்தது. அதாவது போயிட்டு எல்லாரையுமே வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு, அவங்க கிட்ட இருக்கிற அந்த சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறாரு, 500க்கும் மேற்பட்ட பணக்காரர்களை பார்க்குறாரு. ஆனால் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம், அந்த ரிசர்ச்லாம் பண்ணி புக்கெலாம் வெளிவந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு பணம் வந்திருக்கும். ஸோ அது வரைக்கும் பணத்துக்கு கஷ்டம், சாப்பிட்றதுக்கு கஷ்டம். ஸோ அந்த மாதிரி தான் அவருடைய சூழ்நிலை இருந்தது. நிறைய சரிவுகள், வீழ்ச்சிகள், இது எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு, கடந்து திரும்ப வந்திருக்கிறாரு. ஸோ அப்படி அவர் கடந்து வந்ததுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுறீங்க. உங்கள் சிந்தனை நேர்மறையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து நம்ம நினச்ச மாதிரி மாறும் அப்படின்னு உலகத்துக்கு அந்த புத்தகங்கள் மூலமா வந்து சொல்லியிருக்கார். ஸோ அவருடைய அந்த பயணம் அப்படின்றது அவருக்கு மட்டுமே ஒரு பெனிஃபிட்டை கொடுக்காம, அவரை இந்த புத்தகங்கள் படிக்கிற எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து நன்மைகளை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவருடைய வாழ்க்கை பற்றி இன்னும் சில விஷயங்களை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நெப்போலியன் ஹில். இவர் யார் அப்படின்னா, ஒரு புகழ்பெற்ற ஒரு ஃபேமஸான எழுத்தாளர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது 1970 அவர் இறக்கிற வரைக்கும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது அப்படின்னு அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் போராடின ஒருத்தர். ஸோ இவரோட வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னா, ஆண்ட்ரூ கார்னகி மிகப்பெரிய செல்வந்தர், அவரை வந்து சந்திக்கிறாரு. ஸோ இதுக்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவர் இவருக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் ஏழைகளாக இருக்கிறவங்க பணக்காரங்களாக மாறணும் அப்படின்னா அதுக்கு என்ன தடை அப்படின்னு சொல்லிட்டு, அதை உடைக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து உனக்கு 20 வருஷம் ஆனால் கூட பரவாயில்ல, போய் தேடு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த 20 வருஷம் நெப்போலியன் ஹில் சும்மா இருக்காமல் மிகப்பெரிய ஜாம்பவான்கள், தாமஸ் ஆல்வா எடிசன், ஹென்றி போர்டு, அமெரிக்க அதிபர்களான உட்ரோ வில்சன், வில்லியம் ஜென்னிங்ஸ், இவங்கள் எல்லாத்தையும் போயிட்டு சந்தித்து பேட்டி எடுக்கிறார். ஸோ அப்போ அவர் நோட்ஸில் அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிறார், அவங்க சொன்ன விஷயங்கள்லாம். நிறைய பேர் பேட்டி வேணாம், ஜென்ரலாக இவர் கூட பழகக்கூடியவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணி பிற்காலத்தில் புக்காக வெளியிடுறாரு. அந்த புக்கு உலக அளவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் இவரும் உலக அளவில் ட்ரெண்ட் ஆக ஆரம்பித்தார் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நெப்போலியன் ஹில் எழுதின பல தத்துவங்கள் அவருடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து வந்தது தாங்க. அவருக்கு அவருடைய பையன் ஃப்ளேர் ஹில், அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறக்கும்போதே காது கேட்கிற திறனும் பேசும் திறனும் இல்லாமல் இருந்தது. ஆனால் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நெப்போலியன் ஹில் அதை வந்து ஏற்றுக்காமல், என்னோடய பையன் சாதாரண மனிதரை போல் முழுமையாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு அதை சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த பையன் வளர்ந்ததுக்கப்புறமா இவர் சொன்ன மாதிரியே பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனலாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவரோட வாழ்க்கையிலிருந்து நிறைய விஷயங்களை தத்துவங்களாகவும் அந்த புத்தகங்களில் ஒரு குறிப்புகளாகவும் எழுதியிருக்கிறாரு நெப்போலியன் ஹில். ஸோ கட்டாயமாக இவரோட கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாபா நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.